தர்மதுரை திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. நேரமதிகளை 5 மணி கடந்த 35 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்குது. காலை புல்தின் வாழ்த்தோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அன்பன காலை புல்து வணக்கங்களோடு பணாமத்திலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலேயே மயிலம்பாவடிந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்று என்ன நல்ல பிள்ளை சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பின் இந்த ராசியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி மற்றும் தேனுதாசன் ஆகியோருக்கும் பாட வின்பு கேட்டுக்கிறாங்க. எட்டையனூட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுந்தரி மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல எட்டியந்தோட்டி சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது விணக்கங்களோடு உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை பூனாகிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை பொழுது விணக்கங்களோடு பாராயஸ்டர் சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை லபுக்களிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு இந்த ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். புவாக்பேட்டிலிருந்து பிரகதிபுர அவிசாவளையை சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷன், ரம்யா மற்றும் இசைனியா, ரேஷா ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டு சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக முனேராகலை கும்புக்கண்ணில இருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. டீ எல்லாம் அப்படியே அனுப்பிவிட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி தனலட்சுமி. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு கோயம்புத்தூர் இருந்து பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜாவாகவும் பாட வேண்டும் கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பாடல் தெரிவுகள் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பீர்வலையில இருந்து ஷமட் மாவட்டத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நல்ல சுகமா? நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தர்ணிகள் நூறில் இருந்து ஜனா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஜனா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கலைந்த அரசு வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாலசுப்ரமணியம் அஷாகரி வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பருத்தறிந்த அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொசலகம குசல் ராஜா வந்திருக்காரு. சுப யோகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஆரையும் பத்திலிருந்து இத்திருத்தனம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத் மற்றும் திலக்சியாக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நேற்றைய தினம் மாதவன் தன்னுடைய அகவி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வாழ்த்துவதாக 2014 கல்வி பொது தராதர சாதந்தர மாணவர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. பகவந்த் தலைவர் இந்த வாழ்த்துகள் வந்திருக்கிறது. எனவே அவருக்கும் நாங்கள் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். எங்கள் தளம் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் 5 மணி கடந்த 38 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சி அடுத்த ஒளிக்கு இருக்கும் பாடல் திருத்தி தேதி தெரிவித்துக்கா.

0: குல்தீன் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 44 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

தூள் திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசையில் பாடல் ஒடித்து வைக்கிறது காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 50 நிமிடமாகும். இந்த வேலை விஇஓயிலிருந்து மலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்று கருப்பையா தன்னுடைய 58வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி தனலட்சுமி, கண்ணதாசன், விஜய கல்யாணி, அஸ்வின், ஆஷித் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை வசனமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக கொஸ்டாந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அக்கறை பற்று பொப்டிலிருந்து நிசான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தர்ணைகளில் இருந்து அலீன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம். மலையோடு நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 இருந்து அருண் சுதன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சுதன். அதே போல அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மீப்பிடி கந்திருந்து பிரசாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி பலாங்கோடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, டிக்கோயா புளியாவத்திலிருந்து போல்வின் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரோனிகா, மகள்மார்களான மரிய டென்சிலா, மரிய கார்மேல், அதே போல உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் போல்வின். அதே போல சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நம்பிக்கை கிராமம் மருள் சிந்தா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறைமையான பாடல்

தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 7 75 0 3. அதே போல 0312 7 75 0 11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நிகழ்ச்சி எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த உலக இருக்கும் பாடுறது வேல் திரைப்பத்துக்காக.

நல்ல நேரம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை. ராகு காலம் காலை 7:35 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை.

கோபம், தனுசு, சோர்வு, மகரம், பொறுமை, கும்பம், சாதனை, மீனம், குழப்பம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் சிக்கல், மிதுனம் கவனம், கடகம் போட்டி, சிம்மம் நட்பு, கன்னி லாபம், துலாம் பயம், விருச்சிகம் கோபம்,

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது காணி பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடமாகவே இந்த வழி பகவந்தலாவா கேம்பெயின்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அழகரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் வந்திருக்காங்க. குமுதா கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாங்க. நாவலப்பிடித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. அவிசாவலை பென்ட்ரிகெஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தினி, துஷ்யந்தினி, ருகன்னர்ஷினி, அதே போல கோபிஹாசன், சுரேஷ்குமார் மற்றும் உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தப்பாளையிலிருந்து ஜோன் சித்திர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அன்பு மனைவி மல்லிகாவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி. இந்த நாள் உங்களுக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. புவனேஸ்வரன் மங்கையரசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திமுதரையிலிருந்து கோகுல் ஆதித்ய குடும்பத்தின நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. பண்டாரவளையிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாரு. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகிர்காக பாடல் வென்பு கேட்டுக்கிறாங்க. எட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்
1: அளிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது ஜெமினி திரைப்படத்துக்காக.

0: நிறுத்து. ஆள் எப்படி இருக்கா?
1: அவ கண்ண பார்த்தா, அவ கண்ணம் பார்த்தா, அவ கண்ண பார்த்தா.
2: ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியோடு விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றும் உங்கள் மின்காற்றலையும் காதலியா சிவாணி. நன்றி சொன்னே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசை நோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மற்றும் அதே போல கிளிநொச்சி ஆகிய பகுதிகளை மையப்படுத்தி இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தினத்தை முன்னிட்டான நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தொடர்பான பணிக்குழுவினுடைய உறுப்பினர் ஆனால் நாராயணன் தெரிவித்த விளையங்களை அடிப்படையாக வைத்தும் செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நேபாளத்துக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவினரை மீட்பு பணிகளுக்காக அனுப்புவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் நேபாளத்திலிருந்து உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் அல்லது அழைப்புகள் விடுக்கப்படவில்லை என்பதான தகவல்களும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுவரைக்கும் 750 பேர் வரை நேபாள அந்த வெள்ளத்தில் சிக்கொண்டு மரணித்திருப்பதாகவும் 2000க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதே போல 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக மேன்முறையீடு செய்வதற்காக அல்லது அதனை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றில் மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றோடு நிறைவேறுகிறது. இதுவரைக்கும் 30க்கும் அதிகமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல முன்வைத்த காலை பின் வைக்கப் போவதில்லை என்பதாக அமைச்சர் அசோக் நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். 22வது திருத்தொழிலாளர் அடிப்படையாக வைத்தே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அத்துறையில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து சர்வதேச நாணயத்திற்கான இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி மீளாய்வு திட்டம் தொடர்பான விடயங்கள் அடிப்படையாக வைத்து 7வது மதிப்பீடு அக்டோபரில் இடம்பெறப் போவதாக இன்னும் ஒரு தகவலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதை நாங்கள் காணலாம். அதே போல நேற்றைய தினம் ஒக்டேன் 95 மற்றும் 92 ரக பெட்ரோல்களின் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான தகவல். அதே போல இந்த கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். மின் கட்டணம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி சில செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பிலும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எல்நினோ நிலைமை இப்போது தீவிரப்படுத்திருக்கிறது. அது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற அதே போல மக்களுக்கு நீர் தட்டுப்பாடு காணப்படுகின்ற பகுதிகளில் நீர் விநியோக செயற்பாடுகள் மேற்கொள்ளும் செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகிறது. அது தொடர்பான செய்திகள் குறித்தும் விரிவாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். செவனகல சீனி உற்பத்தி நிலையமானது தற்காலிகமாக மூடப்பட்டு நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதிக அளவில் ஒளி எழுப்புகின்ற செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்து அரசாங்கம் சுத்திய கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். அதே போல ஒரு தடவை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தொடர்பான பாவனை குறித்தான அறிவுறுத்தல்களும் வெளியாக இருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உலகிலேயே அதிகமாக பொது விடுமுறை இருக்கின்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை உலகளவில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதான ஒரு தகவலும் இன்று தினம் வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதனை தாண்டி மேலும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். அதனுடன் தொடர்புடைய இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. எமது அன்புக்குரியவர்கள், எங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான முதலாவது சர்வதேச மாநாட்டில் பெருந்திரளானோர் பங்கேற்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்று தினம் மதுரமான செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கு காரணம் இன்றைய தினகரன் மற்றும் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படங்களாகவும் அந்த புகைப்படம் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். தினகரன் பத்திரிகையுடைய புகைப்படம் நீதிக்கான நேல் பயணம் யாழில் சர்வதேச மாநாடு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த புகைப்படத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச மன்னிப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் முதல் தடவையாக நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது உறவுகள் எங்கே என்ற கேள்விக்கு பதில் கேட்டு வரை தமது போராட்டம் தொடரும் என உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமல்

இந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதற்கமைய இவரிடம் நேற்றைய தினம் வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நீதிக்கான நீள் பயணம் எனும் மகுடத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு காலை 9:15 மணியளவில் யாழ்ப்பாணம் உலக தமிழராட்சி மாநாட்டு உயிர்கொடை உத்தமர் நினைவாலயத்துக்கு முன்பாக பேரணியோடு ஆரம்பமானது. இப்பேரணியானது வெள்ளை வேன் கடத்தல் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பிரதிபலிக்கும் வகையில் அத்தகைய வேன் ஒன்றில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்ட ஊர்தியில் பாதிக்கப்பட்ட தாயொருவரால் ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு ஆரம்பமானது. பேரணியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கருப்பு நிற உடையணிந்து கையில் தீப்பந்தம் ஏந்தி கலந்து கொண்டார்கள். அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே, ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்கே, OMP இழப்பீடுகளுக்கான அலுவலகம் வேண்டாம், மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், சர்வதேச விசாரணை வேண்டும், செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பன உள்ளடங்கலாக யுத்த காலத்தில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான மீறல்கள் மற்றும் தற்போது இடம்பெற்று வரும் ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கோரி கோஷங்கள் எழுப்பியவாறும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களின் புகைப்படங்கள் ஏந்தியவாறும், கண்ணீர் சிந்தியவாறும் வைத்தியசாலை வீதி ஊடாக யாழ்ப்பாணம் தந்தை செல்வநாயகம் அரங்க நோக்கி பேரணியாக சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற மாநாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் பணிக்குழு உறுப்பினர், சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், துரைராசா ரவிகரன், சுயநேசன் உட்பட சிவில் சமூக பிரதிநிதிகளான பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். எனவே இம்மாநாட்டில் உரையாற்றிய வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்படும் உறவுகள் சங்கத்தினுடைய தலைவி கனகரஞ்சனி யுவராசா, இது ஒரு சாதாரண மாநாடு அல்ல எனவும், மாறாக பல ஆண்டுகளாக சேமிப்பெடுக்கப்படாத தமது குரலை சர்வதேசத்துக்கு கேட்கச் செய்வதே இதன் நோக்கம் எனவும் இங்கு தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமின்றி தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையையும் அவர்களுக்கான நீதியையும் கோரி நீண்ட காலமாக போராடி வரும் தாய்மார் உயிர்ந்தாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்வி இன்னமும் உயிர்ப்புடன் இருப்பதாகவும் அவர் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதே போல இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட குறிப்பாக வலிந்து காணாமல் தொடர்பான பணிக்குழுவின் உறுப்பினர் அனா லொரேனோ அவர்கள் வலியுறுத்திய விடயங்களும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அது தொடர்பான செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடிக்கிறது. நீதி மறுக்கப்படுவதை ஏற்கவே முடியாது, நீதிக்கான நீள் பயணம், சர்வதேச மாநாட்டில் ஐநாவின் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான பணிக்குழுவின் உறுப்பினர் அனா லொரேனோ வலியுறுத்தி என்பதாகவும் அந்த செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பாக இருக்கிறது. உபத்தலைப்புகளாக முறையான சாட்சியங்கள் இருந்தும் அதனை அரசு அதிகாரிகள் ஏற்க மறுப்பதை எதிர்க்கிறோம், மனித புதைகுழிகள் தொடர்பான சுயாதீன விசாரணை அவசியம், பாதிக்கப்பட்ட தாய்மாருக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்திய விடயங்களை மேற்கோள் காட்டி வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே போல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முதற்பக்க பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம். நீதிக்கான நீள் பயணம், சர்வதேச மாநாடு நேற்று யாழ்ப்பாணத்தில், காணாமல் ஆக்கப்பட்டோரின் நிலை தொடர்பில் உண்மையை வெளிப்படுத்த வலியுறுத்தி என்பதாகவும் அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகின்ற. அதேவேளை இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கு இலங்கையில் இன்னும் முற்றுப்புள்ளி இல்லை, நீதிக்கான உயிர் துறக்கும் தமிழ் தாய்மாரின் கதறலுக்கும் இன்னமும் முடிவில்லை, 12,000 மேற்பட்ட வழக்குகள் குறித்து யாழில் ஐநா நிபுணர் தகவல் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களுக்கான முறையானதும் நம்பகமானதுமான ஆதாரங்கள் உள்ள போதிலும் அரசு அதிகாரிகள் அவற்றை மறுதளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுட்டிக்காட்டியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் பணிக்குழுவின் உறுப்பினர் அனா லொரேனோ, தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நீட்சியாக அது பற்றி முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றார். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் தொடர்பான பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த உரையின் ஆரம்பத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுகளால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்நிகழ்வுக்கு தன்னை சிறப்பு விருந்தினராக அளித்தமைக்காக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் பல விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக இந்த சர்வதேச மாநாடு வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும், ஏற்கனவே இடம்பெற்ற மிக மோசமான மீறல்களுக்கான தீர்வை எட்டுவதற்குரிய

அர்ப்பணிப்புக்கு கூடிய கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் அமையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அதேபோன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் மீண்டலும் ஆற்றலே உண்மை மற்றும் நீதிக்கான இந்த தொடர் பயணத்துக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 1980 ஐக்கிய நாடுகள் சபையினால் உருவாக்கப்பட்ட உயர்மட்ட கட்டமைப்புகளில் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐநா பணிக்குழு முக்கியமானதாகும். உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமலாக்கப்படல்களை முடிவு கொண்டு வருவதே இப்பணிக்குழுவின் பிரதான நோக்கமாகும். வலிந்து காணாமலாக்கப்படல்கள் என்பது மனிதகுலத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். அதற்கமைய வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை அடைந்து கொள்ளவும் பொறுப்புகூறலை உறுதி செய்வதற்கான சாட்சியங்களை சேகரிப்பதை முன்னிறுத்தி பணியாற்றி வருகின்றோம். அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் தொடர்பாக 66,626 வழக்குகள் விவரங்கள் சுமார் 115 நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இப்பணிகளுக்கு சிவில் சமூக அமைப்புகள் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார். அத்தோது துரதிருஷ்டவசமாக இன்றளவிலே உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் மிக முக்கிய பிரச்சனையாக காணப்படுவதாகவும் வலிந்து காணாமலாக்கப்படல்களுக்கான முறையானது நம்பகமானதும் ஆதாரங்கள் உள்ள போதிலும் அரசு அதிகாரிகள் அவற்றை மறுதளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அனா லெரோனா தெரிவித்திருக்கின்றார். சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இன மத சிறுபான்மையினர், அதேபோல மீறல்களிலிருந்து தப்பிப்பிழைத்தவர்கள் என பலரும் கடந்த காலங்களில் வலிந்து காணாமலாக்கப்படல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களும் அவற்றினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர். எனவே வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்றிலிருந்து இப்போது வரை நாளாந்தம் அனுபவித்து வரும் துயரத்தை நாம் அறிவோம். இலங்கையில் காணாமலாக்கப்படுகளால் பாதிக்கப்பட்ட தாய்மாரோடு எமது உடன்நிற்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பாதுகாப்பு படை நிவாரண குழுக்களை நேபாளத்துக்கு அனுப்புகிறது இலங்கை, இலங்கையர்களுக்கு உதவ 24 மணி நேரமும் தயார் நிலையில் தூதரகம், அவசர உதவி இலக்கம் என்பதாக இலக்கம் ஒன்றும் இன்றைய தினம் தினகரன் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேபாளத்தில் கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு படையினரை கொண்ட நிவாரணக் குழுக்களை அனுப்புவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர்ஜெனரல் அருண ஜெயசேகர் தெரிவித்திருக்கின்றார். அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள படையினர் அடங்கிய குழுக்களை எதிர்வரும் சில தினங்களுக்குள் நேபாளத்துக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் உடங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். எனவே நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள மேற்படி இயற்கை பேரழிவு ஒரு துரதிருஷ்டவசமான கவலைக்குரிய சம்பவமாகும். அந்த வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை உதவி நிதியுதவியாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கான ஆரம்பக நடவடிக்கைகள் முடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சின் நிவாரணக் குழு மற்றும் தேசிய அனர்த்த நிலையம் என்பன இணைந்து நேபாளத்துக்கு நிவாரணக் குழுக்களை அனுப்புவது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தேசிய அனர்த்த முகாமைத்து நிவாரண நிலையத்தின் நிவாரணக் குழுக்கு தயார் நிலையில் உள்ளதோடு அங்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வாறான நிவாரணக் குழுக்களை அனுப்புவது என்பது குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதேபோல நேபாளத்தில் இந்த வெள்ளத்தில் சிக்குண்டு பலியான எண்ணிக்கை மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காணாமல் போனோர், அதே போல பாதிக்கப்பட்ட தரப்புகள் தொடர்பான எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, நேபாள அனர்த்தத்தில் 90,000 பேர் பாதிப்பும் பலி 850 உயர்வு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடம் பெற்றபதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தினால் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என செஞ்சிலுவை சங்கம் மதிப்பிட்டிருக்கின்றது. இருப்பினும் நேபாள சீன எல்லை இருபுறமும் 3,000 மேற்பட்டோர் இவ்வெள்ளம் அனர்த்தம் காரணமாக காணாமல் போயிருக்கிறார்கள். நேற்று காலை நிலவரப்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 750 அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். நேபாள அனர்த்த அதிகார சபை நேற்று விடுத்த அறிக்கையில் இந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அனர்த்தம் காரணமாக 734 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 2,498 பேர் இன்னும் காணாமல் போயிருப்பதாகவும் 7,514 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறது. சீன தரப்பில் கியாராங் மாவட்டத்தில் 16 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 546 பேர் காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். திபெத்தில் 23 நாடுகளைச் சேர்ந்த 261 வெளிநாட்டினர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை நேபாள மற்றும் சீன அதிகாரிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அந்த செய்திகளும் என்றதும்
பத்திரிகை வெளியாக இருப்பதை காலமே இவ்வாறு இருக்கின்ற நிலையில்தான் அங்கு மீட்பு பாதுகாப்பு படை மற்றும் நிவாரணக் குழுக்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று 22வது திருத்தம் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்த செய்திகளும் வந்திருக்கின்றன. எனவே 22வது அரசியலமைப்பு திருத்தம் இப்போது வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்க 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இன்றைய தினத்தோடும் அந்த கால அவகாசம் நிறைவுக்கு வருகிறது. அது குறித்தான பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்க அது தொடர்பான செய்தி இன்றைய அருண பத்திரிகையில் வருகிறது. கெட்டும் எத்திவன விவஸ்தா எப்பா ரஜிய வாய்த்தி நிலதாரங்கில் சங்கமே என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே மோதல்களை ஏற்படுத்துகின்ற வகையிலான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அவர்கள் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி இந்த தகவலை வெளியிட்டிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது தொடர்பான செய்தி ஒன்றும் இன்றைய தினம் ஏனைய தமிழ் மற்றும் சிங்கள பத்திரிகைகளிலும் பிரதானமான முதற் பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு மருத்துவ சங்கமும் இதை 22 தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினம் இந்த தினக்குரல் பத்திரிகைகள் வருகிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் 22 எதிர்க்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை காணலாம். குறிப்பாக எந்தவித காரணத்துக்காகவும் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை என்பதாக அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி லங்காதி பத்திரிகையில் வந்திருக்கிறது. விசி தெகட்ட தெபு பச அடியாக் பசட்ட கண்ணின் அதிகரண எமத்தி என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். 22வது திருத்தம் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற அந்த செயற்பாடுகளை ஒரு அடியேனும் அதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பதாக அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய லங்காதி பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அதே போல 22வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்த வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலம் மற்றும் நீதித்துறை திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. சட்டமூலங்களுக்கு எதிராக இதுவரை 25க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையிலும் ஆதரவாக 4 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டமூலத்துக்கு எதிராக மனுக்களை சமர்ப்பித்துள்ள மனுதாரர்கள் இன்றைய தினம் உயர்நீதிமன்றில் விசேட நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சேவையில் இருந்து ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் இருக்க வேண்டும். அதேபோல் பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பதவியில் இருத்தல் வேண்டும் என குறிப்பிடப்பட்ட அரசியலமைப்பின் 22வது திருத்தம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில்தான் அதற்கான ஆட்சேபனைகள் மற்றும் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது 14 நாட்கள். எனவே இன்றைய தினம் அந்த கால அவகாசம் நிறைவுக்கு வருகிறது. இருவரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் உச்சநீதிமன்றம் அது தொடர்பான வியாக்கியான தினத்தர நிலைப்பாட்டை சபாநாயகருக்கு அனுப்பவிருக்கிறது. அதற்கு பின்னர் இந்த 22 குறித்தான சட்ட ஏற்பாடுகள் அதே போல சட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதா இல்லையா என்பது தொடர்பான விவகாரங்களும் தெரிய வரும். அது தொடர்பான விடயங்கள் குறித்தான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, சர்வதேச நாணயத்தின் 7வது மதிப்பீடு அக்டோபரில் நிதி இலக்குகளை அடைய முடியும் என்கிறது நிதி திணைக்களம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. சர்வதேச நாணயத்தின் ஆதரவோடு இலங்கை மேற்கொண்டு வரும் நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் 7வது மதிப்பீட்டுக்கு தேவையான நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய முடியும் என நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எம் கே சி சேனநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் நிதி செயற்பாடுகள் தற்போது திட்டமிட்ட பாதையில் முன்னேறி வருவதாகவும் அக்டோபர் 1வது அல்லது அதற்கு பின்னர் நடைபெறக்கூடிய 7வது மதிப்பீட்டுக்குள் சர்வதேச நாணயத்துடனான உடன்பாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி மற்றும் ஏனைய இலக்குகள் எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 7வது மதிப்பீட்டுக்கு தேவையான அனைத்து நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் நம்புகிறோம் என்றும் நிதி சார்ந்த இலக்குகள் ஏற்கனவே அடையப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்ற கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது திட்டமிட்ட பாதையில் உள்ளன என்பதாகவும் அக்டோபர் 1வது சர்வதேச நாணயத்தின் அனைத்து கால அட்டவணைக்கு ஏற்ப இருக்கும். எனவே சர்வதேச நாணயத்தின் திட்டமிட்ட அட்டவணையின்படி 7வது மதிப்பீடு எதிர்வரும் அக்டோபர் 1வது முதல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மதிப்பீடு பிரதானமாக கடந்த ஜூன் மாத இறுதியில் இலங்கை எட்டியுள்ள இலக்குகள் மற்றும் தொடர்ச்சியான செயல்திறன் நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டதாக அமையும். எவ்வாறாயினும் அக்டோபர் 1வது என்பது சர்வதேச நாணயத்தின் மதிப்பீட்டை மேற்கொள்ளக்கூடிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய திகதியை தவிர சர்வதேச நாணயதிய குழு அன்றைய தினமே இலங்கைக்கு வருகை தரும் என அர்த்தமல்ல. நிதி கொள்கை ரீதியான அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள 7வது மதிப்பீட்டுக்கு முன்னர் இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிதி பாதையில் தொடர்ந்தும் பயணிக்கும் எனவும் கலாநிதி எம் கே சி சேனநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு 4 வருட நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் இறுதிக்கட்ட மதிப்பீடுகளில் ஒன்றாக 7வது மதிப்பீடு அமைகிறது. இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்திற்கு சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று சபை கடந்த 2023 மார்ச் மாதம் ஒப்புதல் வழங்கியது. இதன் பின்னர் தற்போதைய நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 8வது மற்றும் இறுதி திட்டமிடப்பட்ட மதிப்பீடு 2027 மார்ச் 1வது முதல் மேற்கொள்ளப்படும். அது பெருமளவில் எதிர்வரும் டிசம்பர் மாத இறுதி கிழக்குகள் அடிப்படையில் அமையும். இதேவேளை கடந்த ஜூன் மாதம் கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டின் பின்னர் சர்வதேச நாணயத்தையும் வெளியிட்ட அறிக்கையில் நிதி மற்றும் வெளிநாட்டுத்துறை நிலைத்தன்மையை பாதுகாப்பதற்கு சீர்திருத்த நடவடிக்கையில் வேகத்தை தொடர்ந்தும் பயணுவது அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. 2026 நிதி கொள்கையில் தளர்வு ஏற்பட்ட நிலையில் 2027 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% முதன்மை வரவு செலவு உபரியை மீண்டும் இலக்காக கொண்டுவர அரசாங்கம் உறுதியளித்திருந்ததாகவும் சர்வதேச நாணயத்தையும் தமது அறிக்கையில் வலியுறுத்தியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த 7வது மிளாய்வு அக்டோபர் இடம்பெறப்போகிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்ற தினம் திவைன, லங்காதீப, தமிழன் ஆகிய பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் வெளியான செய்தி இவ்வாறு இருக்கிறது. அருண பத்திரிகை வெளியான செய்தி, பான் மித்திர ரொட்டி பராட்டா, பான் பித்தர் ரொட்டி பராட்டா மில்ல நகி என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அதே போல இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலும் அதுபான செய்தி வெளியாகிறது. பிடி மில ருபியல் தாஹத்தகின் நகி, கேட்டி கேம் மிலாத் ருபியல் பாகின் நக்காய், இந்தியாப்ப ருபியலக்கின் பேக்கரி தீரணைய அத என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையும் தலைப்பிடும். அதே போல இன்றைய திவைன பத்திரிகையிலும் அதுபான செய்தி வந்திருக்கிறது. பிடி கேம கணங் உசாய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பராட்டா பித்தர் ருட்டி ருபியால் பாக்கின், இந்தியாப்ப ருபியலக்கின் ஆப்ப ருபியல் திககின், கொத்து ருபியல் விசிப்பாக்கின் பான் பனிஸ் தீரணைய அத என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். எனவே இந்த கோதுமை மாவின் விலையானது 17 ரூபாயில் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து இப்போது பராட்டா மற்றும் முட்டை ரொட்டி ஆகியவற்றின் விலையானது 5 ரூபாயினாலும் இடியாப்பத்தினுடைய விலையானது 1 ரூபாயினாலும் அப்பம் ஒன்றினுடைய விலையானது 2 ரூபாயினாலும் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல கொத்து ரொட்டியினுடைய விலையானது 25 ரூபாய் அதிகரிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல பான் பனிஸ் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களுடைய விலைகள் அதிகரிப்பு தொடர்பான விடயத்தை தொடர்பில் இன்றைய தினம் கலந்தாலோசனை மேற்கொள்ளப்பட்டு தீர்மானிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாயிருப்பதை காணலாம். அதே போல திவைன பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. கிரிபிட்டி கல்கிரி யோகட் மில இகல தெமு சமாஜ் மாத்திய புவத்த பொருவாக் பாரிபோய்க்கு கட்டியத்து அதிகாரி என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம்.
பால்மா, அதே போல இந்த ஃப்ரெஷ் மில்க் என்று சொல்லப்படுகின்ற பால், யோகட் ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பிரச்சாரம் மற்றும் ஷேர் செய்யப்படுகின்ற பதிவுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவிக்கிறது. போலியான தகவலை மேற்கோள் காட்டி இவர்கள் இவ்வாறான சிலர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக மற்றொரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அவ்வாறு இந்த பால்மா அதே போல ஃப்ரெஷ் மில்க் யோகட் ஆகியவற்றுக்கான விலைகள் எந்தவிதமான மாற்றமும் இல்லை, அதிகரிக்கப்படவும் இல்லை, இது போலியான தகவல் என்பதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் திவைன பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தி, பெட்ரோல் மில பஸ்ஸாய் ஆக்டேன் 95 ருபியல் விசகின் ஆக்டேன் 92 ருபியல் பாலவுக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பெட்ரோலின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 95 ரக ஆக்டேன் ரக பெட்ரோலுடைய விலையானது 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 15 ரூபாயினால் குறைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எனவே இந்த விலை குறைப்பின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களிலும் அது தொடர்பான சார்ந்திருக்கின்ற ஏனையவற்றினுடைய விலைகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் கவனப்படுத்தக்கூடியதாக இருக்கும்போதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் பெட்ரோல் விலையானது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் இதுவரைக்கும் 414 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த ஆக்டைன் 92 ரக பெட்ரோலின் விலையானது 20 ரூபாய் குறைக்கப்பட்டு 15 ரூபாய் குறைக்கப்பட்டு அதனுடைய புதிய விலை 399 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதே போல இதுவரைக்கும் 495 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த ஆக்டைன் 95 ரக பெட்ரோலின் விலையானது 20 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 475 ரூபாய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. டீசல் மற்றும் அதே போல மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் இல்லை என்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகிறது. பெட்ரோல் மற்றும் பெட்ரோலினுடைய இரு வகையான 95-92 ஆகியவற்றின் விலையானது முறையே 20 மற்றும் 15 ரூபாயினால் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்த தகவலும் இன்று தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து மின்சார கட்டணத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நெப்தா தெவித்தல் மில சீட்ட விசகின் நங்வலா இந்தன சாகனையாக் அவசான் விதுலி பில அத ஹெட்டம வெடிவை என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நெப்தா மற்றும் தெவித்தல் அதாவது உராய்வு எண்ணெய் சொல்லப்படுகின்ற அந்த எண்ணெய்களினுடைய விலையானது 120 அதிகரிப்பதை அடுத்து இந்த நிவாரண விலை தொடர்பான விடயங்களும் குறைவடைந்திருப்பதால் இந்த மின் உற்பத்தி துறையில் இப்போது விலை அதிகரிப்புக்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டி இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் அதுமான செய்தி முதற் பக்கத்தில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய நெருக்கடி வருகிறது, மின்சார கட்டணம் உயரும் சாத்தியம் என்பதாக அந்த செய்தி கேள்விக்குறியோடு வந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நெப்தா மற்றும் கனரக எரிபொருள் ஆகியவற்றின் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்தான் செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அதனுடைய எண்ணெய் விலைகளை சுமார் 20% உயர்த்தியிருப்பதோடும் மின்சாரத்துறைக்கு மானிய விலையில் எரிபொருள் வழங்குவதை நிறுத்தியிருக்கிறது. இதனால் மின் நுகர்வோர்கள் மேலும் ஒரு மின்சார கட்டண உயர்வை சந்திக்க நேரலாம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டணங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக 3 நிலையான விலையில் எரிபொருள் வழங்குவதற்கு 2026 ஏப்ரல் 18 அன்று எட்டப்பட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த வாரம் தேசிய அமைப்பின் இயக்குநர் இலங்கை மின்சார சபையின் வாரிசு நிறுவனங்களில் ஒன்று அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த நிலையில் இதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது என்பதாகத்தான் அந்த செய்தி வந்திருப்பதை தவிர அது அதிகரிப்புக்கான காரணமாக சொல்லப்படவில்லை. இந்த விலைகள் இவ்வாறு இதனுடைய விலைகளை அதிகரிப்பதன் ஊடாக நெப்தா மற்றும் அதே போல இந்த உராய்வினுடைய விலைகள் அதிகரிப்பின் ஊடாக மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு செய்து வந்திருக்கே தவிர அதிகரிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இதுவரை இந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுவிடும். லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்று தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் பிரதானமான செய்தியாக வருகிறது. டெங்கு தொற்று குறித்து மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மீண்டும் அது தொடர்பான செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வருகிறது. டெங்கு அதி அபாய
சமுதாய வளையங்களாக 50 பகுதிகள், தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் 50 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் இன்னமும் டெங்கு நோய் தாக்கத்தின் அதிக அபாய வளையங்களாகவே காணப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டின் தற்போதைய டெங்கு நோயாளர்கள் நிலவரம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அந்த அறிக்கையின்படி நடப்பு ஆண்டு அதாவது 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 95,174 டெங்கு நோயாளிகள் ஏலம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆகஸ்ட் மாதத்தில் மாத்திரம் 9,838 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாகாண மட்டத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிக அளவானவர்கள் அதாவது 50,350 நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். தென் மாகாணத்தில் 13,854 பேரும், மத்திய மாகாணத்தில் 8,659 பேரும், சபரகோ மாகாணத்தில் 7,825 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகபட்ச டெங்கு நோயாளர்கள் அதாவது 20,876 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு தொற்றினால் 72 உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்திருக்கிறது. எனவே இது டெங்கு போய்விட்டது என்பதாக அசட்டையாக இருக்க வேண்டாம். எனவே இன்னும் 50 வளையங்கள் அபாய வளையங்களாக இருக்கிறது. மக்களது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இன்றைய தினம் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து எலினோ தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகைகள் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எல்னினோ கினியம்பை எத்த பந்தாக்கிட்ட பொன வத்துரு பெதாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நாட்டில் எலினோ நிலைமை இன்னும் தாக்கத்தை அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 75,734 பேர், குறிப்பாக 24,144 குடும்பங்களைச் சேர்ந்த 75,734 பேருக்கு குடிநீர் வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது விநியோக நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த வறட்சி காரணமாக இந்த எல்நிலை காரணமாக வறட்சி நிலவுகிறது. பெரிய குளங்கள் முதல் சிறிய குளங்கள் வரை நீர் வற்று அற்று காணப்படுகின்றன. எனவே சில பகுதிகளில் கால்வாய் போல் இந்த குளங்களில் நீர் ஓடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கால்நடைகளுக்கு நீரில்லை, விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரில்லை, மீன்பிடி தொடர்பான நன்னீர் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடிநீருக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. அவ்வாறு குடிநீருக்கான தட்டுப்பாடு காணப்படுகின்ற பகுதிகளுக்கு குடிநீரை விநியோகிக்கின்ற செயற்பாடுகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினோடாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அவ்வாறு இருக்க இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அதனோடு தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான தகவலை இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் கடலலைகளின் உயரம் அதிகரிக்கும் சாத்தியங்கள், அதிக வெப்பம் வானிலை தொடர்பிலும் எச்சரிக்கை என்பதாகவும் இன்றைய தினம் அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் மாத்தரை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளில் கடலலைகளின் உயரம் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதற்கமைய குறித்த கடல் பகுதிகளில் கடலலைகள் சுமார் 2.0 முதல் 3.0 மீட்டர் வரை உயரக்கூடும். இதன் காரணமாக சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை விரைவிலான கடலோர பகுதிகளில் கடலலைகள் கரைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. எனவே இந்த கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்பயணங்களில் ஈடுபடும் சமூகத்தினர், கடலோர பகுதிகளில் வாழும் மக்களும் இதுகுறித்து எச்சரிக்கையோடும் அவதானத்தோடும் செயல்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கிழக்கு மாகாணம் மற்றும் புலனர்வை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, முடலாகலை ஆகிய மாவட்டங்களுக்கும் அதிக வெப்பமான வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. குறித்த பகுதிகளில் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டெண் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வெப்பம் காரணமாக பல பகுதிகள் வறண்டு காணப்படுகின்ற, வறட்சியினால் பாதிக்கப்பட்டுகின்றன. எனவே மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பாரிய குளங்கள், அதே போல யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகள், அதே போல வவுனியாவின் பல பகுதிகள் குளங்கள் வற்றி காணப்படுகின்றன. அனுராதபுரம், புலனர்வை, முடலாகலை, அம்பாறை போன்ற பகுதிகளிலும் இவ்வாறு பல பகுதிகள் கடுமையான வெப்பநிலை காரணமாக மக்கள் பெரும் பாதிப்பு எதிர்கொள்ளும் நிலையில் அவர்களுக்கான குடிநீர் பிரச்சினை இருக்கிற பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்ற தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இடம்பெறுத்திருப்பதை காணலாம். நாட்டில் இந்த மது பழக்கத்தின் காரணமாக நாளொன்றுக்கு 80 முதல் 100 பேர் பலியாவதாக ஒரு தகவல் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் முக்கியமான செய்தியாக இடம்பெறுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மது பழக்கம் அல்லது போதைப் பொருள் பழக்கத்தினால் இலங்கையில் நாளொன்றுக்கு 80 முதல் 100 பேர் உயிருக்கிறார்கள். அதிலும் பிரதானமாக இதற்கு முக்கியமான காரணியாக சொல்லப்படுகிறது சட்டவிரோதமான மது அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகளூடாகத்தான் அதிகளவான இந்த நடவடிக்கை இந்த மரணங்கள் பதிவாகிறது. அடுத்தபடியாக இந்த புகைப்பொருள் பயன்பாடு காரணமாகவும் அதிகளவான மரணங்கள் நாட்டில் பதிவாகிறது. நாளொன்றுக்கு 80 முதல் 100 மரணங்கள் இவ்வாறு இந்த போதைப் பொருள் பழக்கம் மதுவான பழக்கம் சிகரெட் பாவனை ஆகியவற்றை ஏற்படுகின்ற மரணங்களாக இருப்பதாக ஆய்வை மேற்கோள் காட்டி இன்று தினம் முக்கியமான செய்தியாக வெளியாகியிருக்கிறது டெய்லி மிரர் பத்திரிகையில். மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையோடு நாங்கள் இருந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தினம் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் பிரதானமான செய்தியாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. பிரதான செய்தியாக ஸ்ரீலங்கா ரேங்க்ஸ் தேர்ட் குளோபலி ஃபார் மோஸ்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலகளவில் இருக்கின்ற இந்த 190 அதிகமான நாடுகளில் அதிகளவான பொது விடுமுறையை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையானது 3 இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டை அடிப்படையாக வைத்து இந்த தரவு தளம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அது தொடர்பான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதில் பல விடயங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒப்பீட்டளவில் இலங்கையானது 25 இந்த வருடத்தில் 25 பொது விடுமுறைகளை கொண்ட நாடாக பட்டியல்படுத்தப்படுகிறது. நாங்கள் 3 இடம். எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த 2 நாடுகளும் ஆசிய நாடுகளாகவே இருக்கின்றன. 2 இடத்தில் இருப்பது பங்களாதேஷ், 29 பொது விடுமுறைகள் அந்த நாட்டில் ஒரு வருடத்தில் இருக்கிறது. அதே போல் அதற்கு அடுத்தபடியாக மியான்மரில் 30 விடுமுறைகள். மியான்மர் தான் இந்த பட்டி உலகளவில் அதிக அளவு ஒரு வருடத்தில் பொது விடுமுறைகளை வழங்குகின்ற நாடுகளின் பட்டியலில் மியான்மர் தான் 1 இடத்தில் இருக்கிறது, 30 விடுமுறைகள். அடுத்து 2 இடத்தில் பங்களாதேஷ், 29 விடுமுறைகள். இலங்கை 3 இடத்தில் 25 விடுமுறைகள் என்பதாக தொடர்கிறது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தில் வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் பொது விடுமுறை தினமாக இருக்கிறது. அதுவும் அவர்களுடைய இந்த சுதந்திர தினம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதனை பிரதானமாக சுட்டிக்காட்டுகிறது. இதில் முக்கியமாக இந்த பட்டியலை பொறுத்தவரைக்கும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த பட்டியல் 29 விடுமுறை நாட்களாக பங்களாதேஷில் காணப்படுகிறது. கம்போடியா மற்றும் ஈரான், லெபனான் ஆகிய நாடுகளில் 20 விடுமுறை நாட்கள் காணப்படுகின்ற பொது விடுமுறை நாட்கள். இதற்கு முக்கியமான சில விடயங்கள் கூறப்படுகிறது. அதிக அளவில் இலங்கை மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் அதிக அளவு விடுமுறை வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த முழுமதி விடுமுறை தினம் அல்லது பௌத்த நாடுகள் என்பதால் அந்த பௌத்த நாடுகள் இருக்கின்ற அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் இந்த பௌர்ணமி தினம் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருப்பதால் அங்கு பொது விடுமுறை வழங்கப்படும் நிலையில் தான் இந்த பொது விடுமுறை எண்ணிக்கையில் அதிக அளவு காணப்படுகிறது மியான்மர் மற்றும் இலங்கை என்பதாகவும் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் அந்த செய்தியை மேற்கோள் காட்டி பிரதான தலைப்பிட்டு தந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த நேற்றைய தினத்தோடு கிட்டத்தட்ட கடந்த புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறையின் பின்னர் 4-5 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறை பின்னர் இன்றைய தினம் மக்கள் வேலைக்கு செல்லப் போகிறார்கள். எனவே அந்த தொடர்ச்சியான விடுமுறை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு டெய்லி மிரர் பத்திரிகை அந்த தகவலை பிரதான தலைப்புச் செய்தியாக வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அதிகமாக பொது விடுமுறை வழங்குகின்ற நாடுகளின் பட்டியலில் நாங்கள் 3 இடத்தில் இருக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமான தகவலாக சொல்ல வந்திருக்கிறது அந்த செய்தி. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை வழியாக இருக்கிறது. படி பிரச்சனையற்ற சேவக்க வர்ஜன சேவனகல சீனி காம்கால் வசாய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். சம்பள பிரச்சனை காரணமாக பணியாளர்கள் பணிப்புறக்கணி விடுபடும் காரணத்தினால் சேவனகல சீனி தொழிற்சாலை மூடப்பட்டிருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தமிழின் பத்திரிகையில் சேவனகல சீனி தொழிற்சாலை கால வரையறையின்றி பூட்டு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வரையறுக்கப்பட்ட லங்கா சீனி தனியார் நிறுவனத்தின் சேவனகல பிரிவுக்குட்பட்ட சீனி தொழிற்சாலையை மறு அறிவித்தவரை கால வரையின்றி மூடுவதற்கு நிர்வாகம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் வேலைநிறுத்தம் காரணமாக நிறுவனத்துக்கு ஏற்படும் நிதி இழப்பை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2025 பிற்பகல் வணிகம் கடந்த 25 தேதி பிற்பகல் 2 முதல் செவனகல பிரிவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குழுவொன்று பணிகளில் இருந்து விலகி உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிக்காமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிதி இழப்பை தடுக்கும் நோக்கில் கடந்த 26 மற்றும் 27 தேதிகளில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை தவிர ஏனைய ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதாக நிறுவனம் அறிவித்தது. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்குமாறு பிரதம செயற்பாட்டு அதிகாரிகளால் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் தொழிற்சாலையின் ஊழியர்கள் வளமை போன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டதால் தொழிற்சாலையை காலவரையின்றி மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக லங்கா சீனி நிறுவனம் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய பத்திரிகையில் வருகின்றன. அது குறித்தும் பார்க்கலாம். இன்றைய அருண பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதிக சப்தைய லந்தருவான் சிசுன் வெடிகிட்டியான் மானசி கட்லுவாக் விழா வெடி சப்த தெம்மோத் நீத்திய அக்குரட்ட உபகரண போலீஸ் பாரையிட்ட என்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்று காணும். எனவே அதிக ஒளி எழுப்புவதானது பச்சிளம் குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்களுக்கு மன ரீதியான தாக்கத்தை, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக அதிக அளவு ஒளி எழுப்புகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவ்வாறான ஒளி எழுப்புகின்ற உபகரணங்களும் இப்போது போலீசாரனால் கையகப்படுத்தப்படும் என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை செய்திக்கு தலைப்பிட, இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அதே போல ஏனைய பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான முதல் பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் ஒளி உபகரணங்களை முறையாக பயன்படுத்துக போலீசார் அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பொதுமக்களின் அமைதியான வாழ்க்கைக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் இடையூறு ஏற்படாத வகையிலும் ஒளிப்பெருகிகள், ஆம்பிளிஃபயர்கள் மற்றும் ஏனைய ஒளி உபகரணங்களை சட்டப்பூர்வமாக பயன்படுத்துமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். இதுதொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஒளி மாசுபாடானது கை குழந்தைகள், பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பாரிய சுகாதார மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே உயர்நீதிமன்ற வழக்கு இலக்கம் 38/2005 உத்தரவுக்கமைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஒளி உபகரணங்களை பயன்படுத்துவது தண்டனை சட்டக்கோவையினுடைய 266 பிரிவின் கீழ் பொது தொல்லையாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. பொதுவாக இரவு 10 முதல் மறுநாள் காலை 6 வரையிலான காலப்பகுதியில் ஒளிப்பெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படுவதில்லை. எனினும் மத அல்லது விசேட நிகழ்வுகளின் போது உரிய விடயங்களை கவனத்தில் கொண்டு சட்டப்பூர்வமாக அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இரவு 10 வரை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அதிகாலை 1 வரை, ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 12:30 வரை. எவ்வாறாயினும் இந்த நேர வரையர்கள் அனுமதி பத்திரம் பெற்றவர்களுக்கு தானாகவே கிடைக்கும் உரிமை அல்ல. அத்தோடு அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் ஒளியானது சம்பந்தப்பட்ட வளாகத்திற்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும் வகையில் பேணப்படுவது கட்டாயமாகும். அனுமதி வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களில் நிபந்தனைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். பொதுமக்கள் முறைப்பாடு செய்து ஒளியால் இடையூறு ஏற்படுவது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு அறிவிக்கப்படும். போலீசாரின் அறிவிப்பை மீறி தொடர்ந்தும் அதிக ஒளியுடன் செயற்பட்டால் சம்பந்தப்பட்ட ஒளி உபகரணங்களை போலீசார் பொறுப்பேற்பது உட்பட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சட்டவிரோதமான முறையிலோ அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ அதிக ஒளி எழுப்பப்படுவது தொடர்பில் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது 118/119 ஆகிய அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கோ அறிவிக்குமாறும் போலீசார் இந்த விசேடமான அறிவித்தலை வழங்கியிருக்கிறார்கள். எனவே மற்றவர்களை பாதிக்காத, மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத எந்தவிதமான செயற்பாடுகளுக்கும் பிரச்சனை இல்லை. எனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் இவ்வாறு அறிவுறுத்தலை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்றைய மற்றொரு தகவலும் வெளியாகிறது. தினகரன் பத்திரிகையில், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் போத்தல்களின் பாவனையை குறையுங்கள், சுற்றுலா அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குடிநீர் போத்தல் பயன்பாட்டை குறைத்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய போத்தல்களை பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் சுற்றுச்சூழல் அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது. பிளாஸ்டிக் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒரு அம்சமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுகுறித்தும் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க விரும்புவதாக சுகாதார அமைச்சு கோரிக்கை, சுற்றுச்சூழல் அமைச்சு கோரிக்கை விடுக்கிறது. தற்காலிக வசதிக்காக பயன்படுத்தப்படும் ஒரு பிளாஸ்டிக் போத்தல் சுற்றுச்சூழலில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருந்து நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் பொதுமக்கள் தங்களுக்குடன் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் போத்தல்களை எடுத்து செல்லுமாறும், குறிப்பாக கண்ணாடி போத்தல்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் சுற்றுச்சூழல் அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. அரச நிறுவனங்களில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குடிநீர் போத்தல்களை கொள்ளுணர் செய்வதை பயன்படுத்துவதையும் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் அமைச்சின் தலையீட்டோடு வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையை 2026 May 31 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அதனூடாக அரசு நிறுவனங்களில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களின் கொள்வனவு மற்றும் பயன்பாட்டை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2025 உலக சுற்றுலா தினத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளுக்கு அமைவாக அரசு நிறுவனங்களில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பயன்பாட்டை குறைக்கும் திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திருத்தப்பட்ட சுற்றுலா சட்டத்தின் கீழ் தொழில்துறையினோடு இணைந்து நாடளாவிரதியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் மாத்திரம் இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. தனிநபர்களின் மக்களின் அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுவது அவசியம். அதன்படி வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் போத்தல்களை எடுத்து செல்வதிலிருந்தும் பொதுமக்கள் மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களில் தங்கியிருப்பதை குறைப்பதன் மூலம் எதிர்கால சந்தினருக்கு தூய்மையானதும் பசுமையானதுமான சுற்றுச்சூழலை உருவாக்க முடியும் என சுற்றுச்சூழல் அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் மக்களிடம் கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். நுவரெலியா மாவட்டத்தில் 1 பில்லியன் பெறுமதியான 786 அபிவிருத்தி திட்டங்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நுவரெலியா மாவட்டத்தின் பிரஜாசக்தி தேசிய வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் 1 பில்லியன் ரூபா பெறுமதியான 786 அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவற்றல் அமைச்சர் கலாநிதி உப்பாளி பன்னிலை தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மீளாய்வு கூட்டத்திலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மொத்தமாக திட்டமிடப்பட்டுள்ள 786 திட்டங்களில் 263 வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு 296.19 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 286 உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு 543.22 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய திட்டங்கள் மாவட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளை உள்ளடக்கியிருக்கிறது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பிரஜாசக்தி வேலை திட்டத்திற்காக 25 பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருந்த விடயங்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அரசாங்கத்தினூடாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தின் பிரிவிலும் குறைந்தபட்சம் 1 அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதுவரை நாடளாவியில் 15,646 திட்டங்கள் 22.425 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 8,323 வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்களும் 7,323 உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களும் அடங்குகின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதோடு பொது நிதி ஒழுக்கத்தை பேணி அதன் அதிகபட்ச பயனை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் உப்பாளி பன்னிலை தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதற்கான நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 786 அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மீளாய்வு கூட்டம் இடம்பெற்ற போதே இந்த விடயங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் பார்ப்பது தயாராக இருக்கின்றோம். டுபாகி சுப்பிரி திவ்யா கெவமின் லங்கா வட்ட குடு பொம்ப கரலாம் வெள்ளை சாரங்க எத்துலு பாத்தாலையோ நமயாக் அது ஹெட்டம திவைநட்ட என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். டுபாயிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தி அல்லது போதைப் பொருளை அனுப்பி இலங்கையில் போதைப் பொருள் விற்பனை வடிவமைப்பை உருவாக்கியிருந்த வெள்ளை சாரங்க உள்ளிட்ட 9 பாதாளக்குழு உறுப்பினர்கள் இன்று அல்லது நாளை 22 தினங்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட போவதாக இன்றைய திவைன பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்க செய்தியாகவும் செய்தி வந்திருக்கிறது. திட்டமிட்ட பாரிய குற்ற செயல்களோடு தொடர்புடைய வெள்ளை சரங்க துபாயில் கைது என்பதாக அந்த செய்தி தலைப்பிடுகிறது. சாரங்க என்று வர வேண்டும். திட்டமிட்ட பாரிய குற்ற செயல்களோடு தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள வெள்ளை சாரங்க என அழைக்கப்படும் கமகே சாரங்க பிரதீப் துபாயில் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் வாரத்திற்குள் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படலாம் எனவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேச போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஒரு திட்டமிட்ட பாரிய குற்றக்கும்பல் சந்தேக நபரான பஸ் லலித் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை வந்திருப்பதை நாங்கள் காணலாம். மேற்படி விசாரணைகளில் பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்கள் இந்த விடயங்களை அடிப்படையாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே துபாயிலிருந்து துபாய் போலீசாருக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். வெள்ளை சாரங்க என அழைக்கப்படும் கமகே சாரங்க பிரதீப் படுகொலை உள்ளிட்ட பல்வேறு பாரதூரமான குற்றச்செயல்கள் தொடர்பில் இலங்கை சட்ட அமலாக்க அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்குழி பகுதியில் அலிவத்தே அசித்த என்பவரை கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டியதற்காகவும் அவர் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 2022 ஆண்டு ஜூன் 14 தேதி வத்தலில் இடம்பெற்றதாக கூறப்படும் மற்றும் ஒரு கொலை சம்பவம் தொடர்பிலும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள வெள்ளை சாரங்கவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் வாரத்திற்குள் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படலாம் எனவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அல்லஸ் கொமிசம ஹமுவட்ட நொயா ரவி சுயாகின கொமிசம கெதரட்ட யத்தி ரவி நுவரலியாகியின் மகாரிமக் நிவே இதிரி தினகதி யாவி ரவிகே சமீபத்தியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். எனவே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவானது இந்த விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கம் இல்லத்திற்கு அவரை தேடி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் வீட்டில் இருக்கவரை நுவரலியா சென்று விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணிக்கும் செயற்பாடு அல்ல. எதிர்வரும் தினங்களில் அவர் இந்த விசாரணைக்காக ஆஜராவார் என்பதாக அவருடைய நெருங்கிய ஒருவர் தெரிவித்ததாக தெரிவித்து இன்றைய தினம் அந்த செய்தி வந்திருப்பது காலம். நேற்று முன்தினம் ரவி கருணாநாயக்கின் இல்லத்திற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு இருக்கவில்லை. அதன் காரணமாக நூரலியா சென்றதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் சில தினங்களில் அவர் மீண்டும் அதில் ஆஜராவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகிறது. திவாயின பத்திரிகையில் அனுராதபுர பூஜா பூமி செலஸ்ம மே வசரே ஆரம்ப கரண் ஜனபதியின் உபதேசம் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அனுராதபுரம் புனித பூமியினுடைய திட்டங்களை இந்த வருடத்தில் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க அவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதான தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அனுராதபுரம் புனித பூமி நகரினுடைய எல்லையை அதிகரிப்பதற்கும் அதே போல் அங்கு சுற்றாடல் மாசை தவிர்ப்பதற்குமான பல்வேறு விடயங்களை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி இந்த விடயத்தை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். புனித நகரில் வாகன நெரிசலை குறைத்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த வளையமாக அபிவிருத்தி செய்வதோடு யாத்ரீகர்களுக்கான முறையான பசுமை போக்குவரத்து வசதி கட்டமைப்பை ஏற்படுத்துமாறும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியிருக்கிறார். அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்தி திட்டத்தை மீளாய்வு செய்து புதிய முன்மொழிவுகளையும் உள்ளடக்கி திட்டத்தின் பணிகளை இந்த ஆண்டிலேயே ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருக்கிறார். இதன்படி திட்டத்தை தாமதப்படுத்தாமல் குறித்த திட்டத்தை எதிர்வரும் செப்டம்பர் 8 அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்தி குழுவிடம் மாறும் செப்டம்பர் 15 விரிவான திட்டத்தை தயாரித்து நிறைவு செய்யுமாறும் தேசிய பௌதீக திட்டமிடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தியிருக்கிறார். அனுராதபுரம் புனித பூமி அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே யாத்திரிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் புனித நகரில் பசுமை போக்குவரத்து வசதிகளை விரைவுபடுத்தல் தொடர்பில் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வாகன நெரிசலை குறைத்து புனித நகரை சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த வளையமாக அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதன்படி சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் புகையை வெளியிடும் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை புனித நகரில் கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக மின்சார பஸ்களை பயன்படுத்தி முறையான சுற்றுப்பாதை போக்குவரத்து சேவையை நாளாந்தம் நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். மேலும் பஸ்களை நகர சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் ஒழுங்குபடுத்த தினசரி சேவையாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி இவ்வாறு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனவே புனித பூமிக்கு வழிபடுவதற்காக வருகை தரும் யாத்திரிகளில் வசதியானதும் முறையானதுமான போக்குவரத்து வசதி கட்டமைப்பை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பட்டப்பகலில் கொழும்பில் காதலியை கடத்திய காதலன் துப்பாக்கிச்சூடு நடத்தி யுவதியை மீட்ட போலீஸ் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற 26 யுவதி ஒருவரை இளைஞர் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. யுவதியை கடந்து சென்ற காரை நாராயணப்பேட்டை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியே நிறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அந்த இளம் யுவதியை கடத்த முயன்றவர் அப்பெண்ணின் காதலரே என்பதும் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 யுவதி ஒருவர் காரில் கடந்து செல்லப்படுவதாக போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் நாராயணப்பேட்டை போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார்கள். நாராயணப்பேட்டையிலிருந்து நாவலை நோக்கி பயணித்த காரை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்ட போதிலும் சாரதி அதனை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தினதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் உத்தரவையும் மீறி கார் தொடர்ந்து சென்றதால் போலீசார் காரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அதனை நிறுத்த நடவடிக்கை எடுத்தார்கள். இதன்போது காரை செலுத்திய நபர் வாகனத்தை விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் காருக்குள் 26 யுவதி ஒருவர் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது குறித்த யுவதி பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்துக்கு அருகில் வைத்து கடத்தப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அவர்கள் இருவரும் காதலர்கள் என்றும் மாத்தறையில் உள்ள வெளிகம மற்றும் மிதிகம பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீபாலி பீடத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக யுவதி தனது குடும்பத்தினரோடு மாநாட்டு மண்டபத்துக்கு வந்திருந்த போதே சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. யுவதி தனது காதலனுக்கு தெரிவிக்காமல் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருந்த நிலையில் அவர் கடத்தப்பட்டதாக யுவதியின் தந்தை போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். யுவதியை கடத்த பயன்படுத்தப்பட்ட கார் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மீட்கப்பட்ட யுவதி கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியின் முன்னிலையில் ஈடுபடுத்தப்பட்டார். எனவே குறித்த கடத்தலை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்ட கார் இளைஞருக்கு சொந்தமானது எனவும் அந்த காரை யுவதியின் தந்தையை பட்டமளிப்பு விழாவுக்கு ஓட்டிச் சென்றதாகவும் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தப்பிச் சென்ற சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை தொடர்பான குற்றச்செயலோடு தொடர்புடைய எனவும் தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையில் இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக வருகிறது. போர்ட் சிட்டியே சீன காத்தனேட்டம் சம்பந்த தவத் சீனுன் தெகாக் சீகிரியே லெகும் அலக்கின் அல்லாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். கொண்டே கபா ஹெடருவஹா நம்த வெனஸ்கரலா என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே கொழும்பு துறைமுக நகரில் சீன நாட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சீன நாட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த சம்பவத்தினுடைய தொடர்புடைய இரு சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் சீகிரியா பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் தங்களுடைய தலைமுடியினுடைய ஸ்டைலை மாற்றியமைத்து உருவத்தை மாற்றியமைத்து இவர்கள் தங்களுடைய பெயரையும் கூட மாற்றிக்கொண்டு அந்த பகுதியில் தலைமறைவாக இருந்திருக்கிறார்கள். எனவே போலீசார்கிட்ட தகவலுக்கு அமைய அங்கு சென்று அவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியும் முக்கியமான தகவலாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். குருந்தூர் விகாரைக்கு மீண்டும் பாதுகாப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முல்லைத்தீவு குருந்தூர் ரஜமாக விகாரை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு புத்ததாசனம் மற்றும் சமய விகார கலாசர விகார அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே விகாரையில் அகற்றப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரி விகாராதிபதி கல்கமுவே சந்தபோதி தேரினால் அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் விகாரைக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கலாநிதி ஹினிந்தும சுனில் செனவி விகாராதிபதி தேரருக்கு அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்பூட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ள முடியும், வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ள முடியும். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் ஆகஸ்ட் மாதம் 31 இந்த மாதத்துக்கு நாங்கள் டட்டா பாய் பாய் காட்ட வேண்டிய நாள் தான் இந்த நாள். சரிதானே? சரி, இப்படி இருக்கும்போது மருத்துவமனை வீதி, யாழ்ப்பாணம் மருத்துவமனை வீதியில் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம், பேருந்துகள் வருகை மற்றும் கடைசிகள் செயற்பாடு காரணமாக, கடைகளின் செயற்பாடு காரணமாக காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறது. அந்த பாதை பயன்படுத்துபவர்கள் கொஞ்சம் அதனமாக பயன்படுத்துங்கள். அதே காங்கேஸ்வர இந்த நேரத்தில் அதிக வளமைக்கு மாறாக டிராபிக் கிடையாது, நெரிசல் கிடையாது, சாதாரணமாக இருக்கிறது. நீங்கள் பாதையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல யாழ் மணிக்கூட்டு கோபுரம் நகரம்

வாழக்கூடிய தகர்வுகள் இருக்கிறது. ஆனால் காலை வேளையில் வளமைக்கு மாறாக நெரிசல் குறைவாகத்தான் இன்றினால் காணப்படுகிறது என்பதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதிலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3095 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 9, 19, 57, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 9, 19, 57, 74. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 68,04,120 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 7,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் பேப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 31, 39, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 31, 39, 62. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,45,88,640 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 39,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான மஞ்சள் நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,430 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 13, 34, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 13, 34, 69. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 7, 1, 9, 5. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 7, 1, 9, 5. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,30,040 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இள நீல நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,269 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 22, 31, 44, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 22, 31, 44, 65. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 0, 4, 1, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்களாக 7, 0, 4, 1, 2. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,45,920 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,23,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதானிர சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,445 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 33 வெற்றி இலக்கங்கள் 25, 31, 33, 72. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 33 வெற்றி இலக்கங்கள் 25, 31, 33, 72. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,29,86,640 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,003 சீட்டிலிப்பு வாரத்துக்கான சுப்பிரி தின சம்பத்த லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 8, 2, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து
எஸ் வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 8, 2, 9. நேற்று நாளில் மொத்தமாக 35,90,300 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு

தகுந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான ஊதானிர சுப்பிரி ஜன சாம்பத்தல தொட்டிக்கிறனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 2026 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 8, 2, 9 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 9, 8, 2, 9 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,81,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற ஜாயசம்பத அச்சிடப்பட்டுள்ள தட்டுகிறனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,99 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 9, 40, 46 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 9, 40, 46 200,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 32,88,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான இள நீலநித சசிரி அச்சிடப்பட்டுள்ள தட்டிகிட டிஎல்பி ஸ்வீப்பாக டிஜிட்டல் தட்டிகிட்டனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் திங்கட்கிழமை 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா காலையில் எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு கிழமை போயிருப்பீங்க. பெரிய ஒரு லீவ் நாள் வந்திருக்குன்னா போன கிழமை பாத்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டிருந்தா அப்படியே ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்திருக்கலாம். அந்த பிளான்ல நிறைய பேர் அந்த பிளான் எல்லாம் சக்சஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இன்றையில இருந்து வேலை அப்படின்ற மாதிரி போய் கொண்டிருப்பீங்க. சரி, சந்தோஷம். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல நாளாக அமைவிடும். வாகனத்தில் செல்லும் நீங்கள் கவனமாக மெதுவாக செல்ல வேண்டும். சரி, உங்களது வேகத்தை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அதான் முக்கியமான ஒரு விடயமா இருக்குது. பாதசாரிகளும் சரி, நீங்கள் பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்லுங்கள். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் யோசிச்சு கொண்டு பாதையில் சென்றீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகே, கூல். சரி, இப்படி இருக்கும்போது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும். புவனேஸ்வரனா நாங்கள் என்ன செய்யறது, ஒரு வீடு கட்ட போறோம். அந்த வீடு வந்தீங்கன்னா பரம்பரை பரம்பரைக்கு உழைக்க வேண்டும். அதே போல வீடு எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் மதில் ஒன்று கட்ட போறோம். அதுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்க வேணும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. எஸ், ஓகே, எனக்கு விளங்குது. அப்படியான ஒரு வீட்டை கட்ட வேணும், அப்படியான ஒரு மதில் கட்ட வேணும் சொன்னா நீங்கள் கட்டிட பொருட்களையும் தரமான இடத்துல நீங்கள் கொள்வனம் செய்யணும். அதான் சொல்றேன், நான் ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கட்டிட உபகரணங்கள், அதே போல கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதே போல பெயிண்ட் பேகளை பெற்றுக்கொள்ள முடியும், GIT பேகளை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ளும் போது புவனேஸ்வரன் சொல்ற மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு மிச்சம். எஸ், ஓகே, டிரான்ஸ்போர்ட் செலவு பெரிதாக போக போறது கிடையாது. காரணம், ஒரு இடத்துல நீங்க எல்லா பொருட்களையும் கொள்வனம் செய்யும் போது அந்த கடை இந்த கடை சொல்லி ஏறி இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பாதை பாதையாக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் மறந்துவிடாதீர்களாக. ஜனதா ஸ்டீல்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவாசாக்கலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகிறோம். 411வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 33, 52, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 33, 52, 66. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 3, 0. சிறப்பு இலக்கங்களாக 9, 7, 3, 0. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,06,660 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 4537 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 7, 26, 45, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 7, 26, 45, 55. 25,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,85,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,07,30,191 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 9, 0, 8. இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,295 சீட்டிலப்பு வாரத்துக்கான மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 9, 0, 8. நேற்றைய நாளில் 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 100,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,92,71,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,07,64,928 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,325 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 41, 51, 52, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 41, 51, 52, 64. சிறப்பு இலக்கங்களாக 0, 6, 0, 3. சிறப்பு இலக்கங்களாக 0, 6, 0, 3.
நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை, 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 46,21,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,15,72,191 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,643 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 4, 5, 58, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 4, 5, 58, 59. நேற்று நாளில் மொத்தமாக 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,69,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,39,67,638 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அந்த ஹண்டலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,604 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கும்பராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 20, 30, 54, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 20, 30, 54, 62. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,11,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,35,762 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 5, 9, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 5, 9, 0, 8. நேற்று நாள் மொத்தமாக 42,79,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 563 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 2, 8, 0, 8. சிறப்பு இலக்கங்களாக 4, 3, 6, 2. சிறப்பு இலக்கங்களாக 4, 3, 6, 2. நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 31 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,26,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 வரை. ராகு காலம் காலை 7:35 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை. இனி

லாபம், துலாம், பயம், விருட்சிகம், கோபம், தனுசு, சோர்வு, மகரம், பொறுமை, கும்பம், சாதனை, மீனம், குழப்பம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் சிக்கல், மிதுனம் கவனம், கடகம் போட்டி, சிம்மம் நட்பு, கன்னி லாபம், துலாம் பயம், விருட்சிகம்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றங்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 நல்ல வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளம் வழியாக நீங்களும் இங்கெல்லாம் எந்த நாட்டில் இருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். வாரத்தின் முதல் நாள் 31ஆம் தேதி திங்கட்கிழமை ஆக, அதாவது மாதத்தின் கடைசி நாள், வாரத்தின் முதல் நாள், 31ஆம் தேதி. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளை திருத்த செயற்பாடு அடிப்படையில் நேற்று நள்ளிரவு முதல் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது புதிய விலை திருத்தங்களின்படி 92 ஆக்டேன் பெட்ரோல் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டது. சந்தோஷமான விஷயம், சோசியல் மீடியாவில் அதிகமாக பயிரப்பட்டுக் கொண்டு விடயமாக இருக்கிறது. புதிய விலை ₹399 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முன்னைய விலை பார்த்தீங்கன்னா ₹414. 95 ஆக்டேன் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா ₹20 குறைக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை ₹475 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முன்னைய விலை பார்த்தீங்கன்னா ₹495. ஆக இது ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கிறது. இதனிடையே மற்ற எரிபொருள் வகைகளின் விலைகள் எந்தவித மாற்றம் செய்யப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதன்படி ஆட்டோ டீசல் ₹382, சூப்பர் டீசல் ₹478 மற்றும் மண்ணெண்ணெய் ₹285 விலை தொடர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல நாங்கள் அடிக்கடி சொல்லுங்க, நீராட செல்லும் போது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யும் போது நாங்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். தயவு செய்து நாங்கள் சொல்வது அடிக்கடி சொல்லு, பாதையில் நடக்கும்போதும் சரி, நீங்கள் ஏதாவது நீராட சென்றாலும் சரி, மிக அவதானமாக இருக்க வேண்டும். இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து போகின்ற நாங்கள் இயற்கையோடு, இயற்கை மீது ஒரு பயம் இருக்கத்தான் வேண்டும் எங்களுக்கு. தயவு செய்து பாருங்கள், கம்பா பமுனுகம எம்பாமுள்ள கடற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீராட சென்ற நால்வர் காணாமல் போயில் சம்பவம் பற்றி பதிவாயிருக்கிறது காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. காணாமல் போனவர்களில் 35 வயதுடைய பெண் ஒருவரும், அவளது 4 வயது மகளும், 13 வயது சிறுவனொருவனும், 12 வயது சிறுமியோடும் அந்த காணாமல் போனவர்கள் அடைகிறாங்க. அவர்கள் அனைவரும் ஜாயல் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவர்களை தேடும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாருங்கள், நீராட சென்றவர்கள் திடீரென்று உயிரிழந்த சம்பவம் பதிவாகிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

பாடலொழி துவங்கியிருக்கிறது கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இருக்கிறது நாங்கள் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும். நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டம். இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் எங்களுடைய கரங்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த போதைப் பொருள் பாவனை என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த போதைப் பொருள் பாவனை காரணமாக இளைஞர்கள் சமுதாயம், அதே போல எங்களுடைய நாடும் பின்தங்கி பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருள்கள் நாங்கள் கட்டாயம் ஒழிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் எங்களுடைய கரங்களை கோர்க்க வேண்டும். அதாவது எப்படி என்று சொன்னால், நீங்கள் போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தும் இந்த விடங்களை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே போல ஒருவருக்கு புனர்வாழ்வு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறார், அவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 19 27 இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்காக உதவி செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு தரமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். காரணம், இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உறுதியான ஒரு கம்பியாக இருக்கிறது. ஆக அந்த கம்பியை வாங்கி நீங்கள் மதிலோ வீடோ கட்டினீங்கன்னு சொன்னால் பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு உழைத்து நிலைத்து நிற்கும். சொந்தங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது. நாட்டின் மேல் மற்றும் சபரிமலை மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இதில் கூறியிருக்கிறது. ஊவா மாகாணத்தில் மற்றும் அம்பாறை, மட்டக்களப்பு, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதியில் பார்த்தீங்கன்னா வறட்சியான காலநிலையிலும், அதேபோல மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும், வடமத்திய வடமேல் மாகாணத்திலும் மற்றும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மாத்தலை மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற செய்தியும் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி இருக்கு, நீங்கள் அடித்ததுக்கு நான் பதில் அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு சொல்லுகிறது. மற்ற நாடு, ஆமா நாங்க இதுதான் அடிச்சோம், நாங்க சும்மா அடிக்கலையே, நாங்க இப்படிலாம் செய்யறாங்க, சோ அதுதான் அடிச்சோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இந்த போர், அதே போல தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானின் லாக் தீவில் இருக்கின்ற 2 ஏவுகணை ஏவுதளங்கள் மீது பாத்தீங்கன்னா அமெரிக்கா படை இப்பொழுது நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. கடந்த ஜூலை மாத இறுதிக்கு பின்னர் பாத்தீங்கன்னா ஈரானிய நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்தும் நேரடி ராணுவ தாக்குதல் இதுவாக காணப்படுகிறது. உண்மையில சொல்ல போனால் இந்த ஹார்மோஸ் நீரின் பகுதியில் கடல் கண்ணிவெடிகளை பொருத்துவதற்காக ஈரானின் புரட்சிகர காவல் படை பாத்தீங்கன்னா ஏவுகணைகள் தயாரிப்பதை கண்டுதாங்க, அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம், அதுக்காகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அமெரிக்க ராணுவ பொழுது அவங்க சரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் பாத்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காவல் படை சொல்லியிருக்காங்க, அதாவது ஈரான் சொல்லியிருக்க விஷயம் சொன்னால் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இந்த விஷயத்தை எச்சரித்திருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். சுமூகமான முறையில் முடிந்தால் சந்தோஷம், போர் தொடர்ந்தால் கஷ்டம் கவலை. வருகிறது பாடல் மனதை திருடிவிட்டாய். திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் சீல் என்று அவர் பர்த்டே கொண்டார். ஹாப்பி பர்த்டே யுவன் சார்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM பிளாட்டினா 100 ஸ்டைல் மற்றும் மைலேஜ் இரண்டும் ஒரே ரைடில். டிஆர்எல் ஹெட்லைட் மற்றும் ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் பிளாட்டினா 100 ஒரு வீரன். ABPV ஸ்போர்ட்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நீயும் நானும் போவது காதல் பாதை.
1: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததா
1: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம். தருணங்களை

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: வேம்படி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவமானது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தேரோட்டம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ கட்டுப்பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனத்தினைத் தொடர்ந்து இன்றைய தினமானது தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி வசந்தம் எஃப்எம் நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37 விக்ரமசிங்கபுர பத்தரமுள்ள, அல்லது 011-2775-1100 என்ற ஃபாக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

பீமா திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிக்கிறது. ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் அந்த பாடல் ஒளித்துவந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம் வாழ்வி நிதர்சனம் இங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் உங்களுக்கு காலையிலேயே தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்குதாக என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. போனீங்கன்னா ஒரு லீவு போட்டுருவோம், வாரத்தின் முதல் நாளே லீவா, மாதத்தின் கடைசி நாளே லீவா, அதெல்லாம் கூடாது. நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், சிறகழித்து பறந்து போக வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. எப்போதும் உங்கள் கைவசம் இருக்க வேண்டியது. ஆக மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்கள், தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. எங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் எல்லா பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் கொள்வனம் செய்ய முடியும். நீங்க அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், அதுபோல கட்டிட உபகரணங்கள் மற்றும் பெயர் வைகள், ஜிஐடி வைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியுமாக. ஜனதா ஸ்டீல் அப்படின்னு சொல்றது ஒரு பிராண்ட், சரிதானே? நீங்க அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு இடிந்து விழுந்திருக்கிறது தொடர்பாக இப்பொழுது அதன் காரணமாக இன்று August 31 நீதிமன்றம் செயல்படாது என்று இப்பொழுது கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் வந்து இப்பொழுது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் லஹிரு வெல்லகமதான் இந்த விஷயத்தை அறிவித்திருக்கிறார். நிலவும் சூழ்நிலை காரணமாக நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்று விசாரிக்கப்படவிருந்த அனைத்து வழக்குகளும் September 30 2026 September 30 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று இதுவரைக்கும் சொல்லியிருக்க விஷயமாக இருக்கிறது. அதேபோல நீதிமன்ற நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து பார்த்தீங்கன்னா மேலதிக அறிவுறுத்தல்களை நீதிமன்றில் உரிய காலத்தில் வழங்குவார்கள் என்று கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை உத்தரவுகளை நீடிப்பதற்கான கோரிக்கைகள் பதிவாளரிடம் விண்ணப்பிக்கப்படலாம் என்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதுபோல பாதிக்கப்பட்ட கட்டிடத்தின் அமைப்பு நிலையற்றதாக இருக்கும் காரணத்தினாக அந்த கட்டிடத்துக்குள்ள யாருமே செல்ல வேண்டாம், பொதுமக்கள் யாரும் அந்த கட்டத்துக்குள் நுழைய வேண்டாம், அந்த பக்கம் போகவோ பார்க்கவோ கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அந்த பக்கம் நீங்கள் ஏன் போக போகிறீங்க, உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் சும்மா எதுக்கு பிரச்சனை, ஸோ அந்த பக்கம் போகாதீங்க. ஓகே தானே சார். இந்த விஷயம் முடிக்கும் போது இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற 2வது டெஸ்ட் போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே பாகிஸ்தான் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2வது போட்டியிலும் தோல்வி அடைந்திருக்கிறது. சரி, இந்த போட்டியை பொறுத்த மட்டில் ஏற்கனவே முதல் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி வாகை சூடியது. 2வது போட்டியில் முதன்மை இங்கிலாந்து அணி

90 மாத்தம் தான் பெற்றது. சரி, பந்து வீச்சு சூப்பர் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சு உண்மையிலேயே நடந்தான் பாகிஸ்தான் பந்து வீச்சு பரவாயில்ல. ஜார்டன் காக்ஸ் 55 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதில் ஜேமி ஸ்மித் 61 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். கோஷ் அட்டிக்சன் பார்த்தீங்கன்னா 45 ஓட்டுகள், மொத்தமாக 290 ஓட்டுகள். பந்து வீச்சு பதிவு பார்த்து முகமது அப்பாஸ் 4 விக்கெட்டில் வீழ்த்தியிருந்தார், முகமது அலி 3 விக்கெட்டில் வீழ்த்தியிருந்தார். 11 திருப்பத்த அணி முதலீடுக்காக பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப திருப்பார்வர்கள் பார்க்கும்போது அபியாஸ் 46 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்து விழுந்தது. ஷவுல் சஹிக்கில் மாத்திரமே 16 ஓட்டுகள், வேறு யாரும் இரட்டை ஓட்டுகள் பெறவில்லை என்பது ரொம்ப ரொம்ப கவலையான விடயம். மொத்தமாகவே 110 ஓட்டுகளுக்கு சகல வீரர்களும் எழுந்தது. இது பாகிஸ்தான் துடுப்பாட்டத்தின் பின்னடைவை மிகப்பெரமாக திரையிட்டு காட்டுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. பந்து வீச்சு பதவிகள் ராபின்சன் 44 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார். அதே போல ஜொஃப்ரா ஆச்சர் 3 விக்கெட்டுகள். இது ஒரு T20 போட்டி போல மாறுகின்றது. இங்கிலாந்து அணி 2 இன்னிங்ஸ் அடிக்கிறது, மொத்தமாக 208 ஓட்டுகளை பெற்றது. இதில் 54 ஓட்டுகளை லாரன்ஸ் பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் களம் முத அமில்யோ கே 31 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். வேறு யாரும் பெரிதும் சொல்லிக்கிற பந்து வீச்சு பரவாயில்லை. பாகிஸ்தான் அணி கலை கட்டி முகமது அப்பாஸ் 5 விக்கெட்டுகள், அதே போல ஷஷாட் 2 விக்கெட்டை வீழ்ந்தார். முகமது அலிக்கு 2 விக்கெட்டுகள் சட்டது. பாகிஸ்தான் அணிக்கு 389 ஓட்டங்கள் இலக்கு வழங்கப்பட்டது. இங்க 110 ஓட்டங்கள், இங்கே 389 ஓட்டங்கள் என்ன முதல் நினைச்சு 110 ஓட்டங்கள். அப்ப பாகிஸ்தான் அணி தன்னுடைய வேலையை மீண்டும் நிரூபித்து விட்டது. ஷான் மசூத் 26 ஓட்டங்கள், அதை தொடர்ந்து விக்கெட்டுகள் அப்படியே சரமாறிய கசில் ஷவுட் ஷக்கில் மாத்திரமே 97 ஓட்டுகளை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். அவருடைய ஓட்டம் இல்லை என்று சொன்னால் இங்கே 100 மீண்டும் சுருண்டிருக்கும். 100 சொன்னால் 110 அந்த அளவுக்கு வந்திருக்கலாம். சரிதானே, மொத்தமாக 194 ஓட்டுகளுக்கு சகல விக்கெட்டில் வளர்ந்தது. பந்து வீச்சு பகுதியை பார்க்கும்போது ரவீன்சர் 4 விக்கெட்டுகள், ஜொஃப்ரா ஆச்சர் 2 விக்கெட்டுகள், அதுபோல ஜோஷ் டங்கு 3 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார்கள். இந்த போட்டியை பொறுத்த மட்டும் மொத்தமாக மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது இங்கிலாந்து அணி. 194 ஓட்டுகளால் வெற்றி வாங்கி சூடி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறது. மூன்றாவது போட்டி இருக்கிறது, ஒரு ஆறுதல் வெற்றியை பெறுமா பாகிஸ்தான் அணி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: காலம் பாடல்களோடு ஓர் நாள்
1: தோடி ராகம்
2: பாடவா
0: செவ்வாய் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணை.

சித்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்க இருந்தாலும் உற்சாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். அதாவது, போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு பிரஜையும், இலங்கை பிரஜையும் நாங்கள் கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை நாங்கள் இல்லாமல் ஒழிக்க செய்ய முடியும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா, முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய செயற்பாடுகளை, எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் பாவனையின் மூலம் அவங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கின்ற இளைஞர்கள் இந்த போதைப் பொருள் பாவனையின் காரணமாக இளைஞர்கள் மற்றும் எல்லோருமே இந்த போதைப் பொருள் பாவத்தில் அவர்களுக்கு சுயநினைவு இல்லாமல் போகிறது. அதே போல மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை துவண்டு போகிறது. அதே போல நோய்வாய்ப்படுகிறார்கள், அந்த போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிறார்கள், என்ன தீங்கு செய்ய வேணாலும் செய்யறதுக்கு தயாராகிறார்கள். ஆக இப்படியான விஷயங்களை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போல இன்று ஊடுருவிருக்கும் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும், அதே போல எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலும், இளைஞர் சமுதாயத்தில் மத்தியிலும் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நாங்கள் ஒழிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் கட்டாயம் கைகொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு விநியோகஸ்தர்கள் யாராவது இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே நீங்க அழைப்பு ஏற்படுத்த வேண்டும். 18-18 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்த, யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னால் உடனடியாக நீங்கள் 19-27 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்க போனீங்க எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷம் தானே? சரி, அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக்கியா வேலை திட்டம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு உங்களுக்கு தெரியும், ஐடிஎன், வசந்தம் டிவி, லக்கண்ட, வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக தான் இருக்கிறதாக. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு திட்டமாக காணப்படுகிறது.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல மையத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என்பதுடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 414 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் லிட்டரின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 399 ரூபாவாகும். 495 ரூபாவாக காணப்பட்ட ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 475 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜூலை மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு முதன்முறையாக அமெரிக்க படைகள் ஈரானிய நிலப்பரப்பு மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானின் லாராக் தீவில் அமைந்துள்ள 2 ஈரானிய ஏவுகணை ஏவுதளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஹோமோஸ் நிர்ணயம் நோக்கிய கடல்சார் கண்டுபிடிகள் அடங்கிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்த தயாராகி வருவதை அவதானித்ததன் காரணமாகவே இந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் டிம் ஹாக்கிங்ஸ் தெரிவித்தார். சர்வதேச வர்த்தக கப்பல் பாதைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அமெரிக்க தாக்குதல்களில் சிலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளன. இதனையடுத்து ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய அரச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பெருலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதடிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும். திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரசட்டம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக குழுமமாக வருக தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த பண்டந்த

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பராசக்தி திரைப்படத்துக்காக பாடல்கள் ஒலித்து வருது. சரி, இப்ப எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நாங்கள் பெரிய ஒரு செட்டப் பண்ணி போடுறோம், பெரிய ஒரு ஒலிபெருக்கியை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கண்ணா. பெரிய ஒரு செட் ஒன்று இருக்குது, பாட்டு கேட்குதானே, பிறகு என்ன இப்ப இவ்வளவு பெரிய நாங்கள் செட்டப் ஒன்று வைத்திருக்கிறோம், அப்ப பாட்டு கேட்கணும் தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதெல்லாம் கஷ்டம் ராஜா இனிமே அப்படின்னு சொல்லி இப்பொழுது சட்டத்தை வந்து கொஞ்சம் வலுப்படுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த சட்டம் தான் இப்ப கொஞ்சம் சொல்ல விஷப்பட்ட விஷயங்களை பாருங்க. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி மற்றும் ஒலிபெருக்கி சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு இப்பொழுது காவல்துறை இப்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. ஒலி மாசுபடாது குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு சுகாதாரம் மற்றும் மனரீதியான பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறதாக. இந்த மாதிரி நீங்கள் சவுண்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேட்கறனால, சவுண்ட் வச்சு நீங்கள் இந்த விஷயங்களை செய்கிறனால உங்களுக்கெல்லாம் பாதிப்பு அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் 38/2005 இலக்க கட்டளை மற்றும் தண்டனை சட்ட கோவையின் 261 பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒலிபெருக்கி பயன்பாடான பொது தொல்லையாக கருதப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே, சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை காலப்பகுதியில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அனுமதி பத்திரம் பெறப்பட்டிருந்தாலும் திங்கள் முதல் வியாழன் வரையான நாட்களில் இரவு 10 மணி வரையிலும், வெள்ளி மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:30 வரையில் மட்டுமே ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் விசேட சட்ட ரீதியான அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட மதம் அல்லது விசேட நிகழ்வுகளுக்காக இந்த கட்டுப்பாடுகள் விலக்களிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஸ்பெஷல் நாங்கள் அந்த ஃபார்மிட் எடுத்திருந்தால் அதுக்கான விலக்கு வழங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி பெறப்பட்டிருந்தால் மாத்திரமே இது பெறப்படும்னு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, இந்த மாதிரியான 10 மணிக்கு மேலே ரொம்ப சவுண்ட் வச்சு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண சொன்னால், 118 அல்லது 119 ஆகிய அவசர இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே, ரொம்ப சத்தம் வச்சு நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது இரவில், எல்லாரும் தூங்கணும் தானே, அப்படி செய்யப்படாது. ஓகே.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதில் அப்படியே நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்படியே தெரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். சரி, அதே போல உங்களுக்கு தெரியும் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியான கம்பிகள். நீங்கள் வீடு கட்டும் போது அது போல கட்டிடம் கட்டும் போது நீங்கள் உறுதியான ஒரு கம்பியை பாவிக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதும் உறுதியாக இருக்கும். அதே போல பஜாஜ் சிடி சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பூம் பூம். சரி, அதாவது குறைந்த செலவில் நீங்கள் அதிகமான லாபத்தை அதிகமான ஒரு பயனை பெற வேண்டும் சொன்னால் நீங்கள் சிடிஎன்எட் பஜாஜ் சிடிஎன்எட் வாங்கினீங்க சொன்னால் உங்களுக்கு அந்த நன்மைகள்லாம் இருக்க போகிறது. சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறது போல பல வசதிகள் இருக்குது. பஜாஜ் சிடிஎன்எட் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் இந்த பெட்ரோல் வேலை செய்யும். பஜாஜ் சிடிஎன்எட் மிஸ் பண்ணிடாம நீங்கள் வாங்குங்க. சரி, இதுபோல தரமான விலையில் நியாயமான பொருட்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொன்னீங்களே, அங்கே ஜனதா ஸ்டீல் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது இந்த நேபாளத்தில் கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல உயிர்கள் சேதமாகிறது. இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிர் எண்ணிக்கை பலியான எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பலியானோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 788 உயர்ந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா 320 வெளிநாட்டவர்கள் உட்பட 2502 பேரை காணவில்லை என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு சோகமான செய்தியாக காணப்படுது. காரணம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீங்கள் காணொலிகளையும் அதிகமாக பார்த்திருப்பீர்கள். ஆக 8 மாவட்டங்களில் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இதில் பார்த்தீங்கன்னா மாயமாகிறது. இப்பொழுது கவலையான செய்தியாக காணப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கிய 275 இந்தியர்கள் மற்றும் 128 இந்திய வம்சாவளியினர் தொடர்பில் கொள்ள முடியவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது 108 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது சமயோசித புத்தி, அதே போல நாங்கள் புத்தி கூர்மை என்பதும் முடிவெடுக்கும் ஆற்றல் என்பதும் மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த செயல் தீர்மானித்திருக்கிறது. உண்மையில் இந்த வெள்ளப்பெருக்கின் போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாக நேபாளத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டது. பார்த்தீங்கன்னா 3 மாடிகளுடன் மேல்நிலை பள்ளி இயங்கி வந்திருக்கிறது. இந்த முதல்வராக இந்த பள்ளியின் முதல்வராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா 42 வயதான ராஜேந்திர ஜவாடிகு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு நண்பர் மூலமாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பனிப்பாறை உடையலாம், பெரும் வெள்ளம் ஏற்பட்டது, உடைப்பால் பெருகிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி ஒரு அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி காலை 9:20 இந்த செய்தி இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பள்ளி சுவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி தவாடி எண்ணினார் போல. ஆனால் வெள்ளம் நீரின் வேகம் அதிகரிப்பதை உணர்ந்து அவர் என்ன பார்த்தீங்கன்னா உடனே பள்ளி மணியை ஒலிக்கச் சேர்த்துக்கிறார். அப்படியே பெல் அடிச்சிருக்கிறார், ஓகே ஸ்கூல் விட்டுட்டுன்னு சொல்லி உடனே அந்த அறிவித்தல விட்டுருக்கிறார். இப்படியான பாதிப்புகள் இருக்கிறது, மாணவர்களை அவதானமாக இருக்கும் சொல்லி வெளியேற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு தண்ணி நீர் பார்த்தீங்கன்னா வேகமாக அடுத்ததன் காரணமாக இவர் என்ன பண்ணியிருக்கார், கிட்டத்தட்ட 1643 பள்ளி மாணவர்களை பத்திரமாக காப்பாற்றி ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கார். அதுக்கு உயர்ந்ததுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நீர் மூலமாக கிட்டத்தட்ட 1643 உயிர்களை இவருடைய தலைமைத்துவத்தின் மூலமாக காப்பாற்றி இருக்கிறார். இதான் செய்ய வேண்டிய வேலை. உடனடியாக குயிக்காக செய்திருக்கிறார், செய்த உடனே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவருக்கு நாங்கள் ஒரு அக்செப்ட் சொல்ல வேண்டும். இப்பொழுது அவரை உள்ளூர் மக்கள் இப்பொழுது போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார். காரணம் அத்தனை உயிர்கள் இன்று மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அவருடைய முடிவின் காரணம் என்று சொல்லப்படுகிறார்.

0: கட்டுப்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: இன்று தமிழ் சினிமா இசையுலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய இசையமைப்பாளர் மற்றும் பாடகரான யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாள். 1979 ஆகஸ்ட் மாதம் 31 திகதி இவர் சென்னையில் பிறந்தார். தனது 16 வயதிலேயே இசையமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கினார். 1997 வெளியான அரவிந்தன் திரைப்படம் அவரது முதல் திரைப்பட இசையமைப்பு படைப்பாக அமைந்தது.
2: பூவாட்டம், காயாட்டம், கன்னி தோட்டம், மானாட்டம், மீனாட்டம், துள்ளுதே, பாலாட்டம், தேனாட்டம், பந்தலாட்டம், நெஞ்சுக்குள் போராட்டம் பண்ணுதே.
1: அதன் பின்பு துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் போன்ற படங்கள் இவரது இசை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தன. அதன் பின்பு செவன்ஷி, ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, பருத்தி வீரன், பில்லா, பையா, நான் மகான் அல்ல, மங்காத்தா, சென்னை 628, சரோஜா என பல திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்தார்.
3: தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ.
1: யுவன் சங்கர் ராஜா இசை என்றாலே காதல் பாடல்கள் மட்டுமில்லை, காதல், பிரிவு, நட்பு,

அதே போல் விளையாடு மங்காத்தா, வியாஸ் த பார்ட்டி, நோ மணி நோ ஹனி போன்ற பாடல்கள் யுவனின் வேறொரு இசை முகத்தை வெளிப்படுத்தின. யுவனின் இசையில் இன்னொரு முக்கியமான சிறப்பு அவரது பின்னணி இசை. குறிப்பாக புதுப்பேட்டை, ராம், ஆரண்ய காண்டம் போன்ற திரைப்படங்களில் இவரது பின்னணி இசை ரசிகர்களாலும் திரையுலகினராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. 2006 ராம் திரைப்படத்திற்காக சைப்ரஸ் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த திரைப்பட இசைக்கான விருதை யுவன் சங்கர் ராஜா பெற்றார். மேலும் செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக பிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் என்ற விருதையும் இவர் பெற்றார். இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் யுவனுக்கு தனி ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய தனித்துவமான குரலும் இசையும் சேர்ந்தாலே அது யுவன் பாடல் என்று ரசிகர்களால் உடனடியாக அடையாளம் காண முடியும். ஒரு தலைமுறையினரின் காதலுக்கு இசையாகவும் ஒரு தலைமுறையின் நட்புக்கு இசையாகவும் பலருடைய நினைவுகளுக்கு பின்னணி இசையாகவும் மாறியவர் யுவன் சங்கர் ராஜா. இசையால் பல தலைமுறைகளின் நினைவுகளை அழகாக்கிய யுவன் சங்கர் ராஜாவுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான விடயங்கள்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது சொல்ல நீங்க என்ன செய்யணும் சொல்ல ஒரு மெல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டூர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். சிறகடித்து பறந்து போக வேண்டும் சொன்னால் நீங்கள் ஒரு மெல்டூர் எடுத்துக்கொள்ளுங்க. சரிதான, இது உருவாகியான பாராசிட்டமால் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, முக்கியமான விடயம் சொல்லிருக்க போகின்றேன். அதாவது சைப்ரஸ் நாட்டில் படகு பதில் பார்த்தீங்கன்னா 8 பேர் பலியான சம்பவம் பொழுது பதிவாயிருக்கிறது. சைப்ரஸ் நாட்டில் வடகடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா டயானா பீச்சில் பார்த்தீங்கன்னா படகு ஒன்றில் பயணித்தவர்கள் தான் இந்த விபத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அந்த படகு குறிப்பாக பார்க்கும்போது இந்த சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த துப்பாக்கி காரணத்தின் மூலமாக அந்த புறப்பட்ட படகில் சுமார் 270 பேர் பயணித்திருக்கிறாங்க. 270 பேர் பயணித்த படகு தான் இப்படி ஆகியிருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடல் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இந்த விபத்தில் படகில் பயணித்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்த போது இது பற்றிய தகவல் வந்து மீட்புக் குழுவினர் விரைந்து போயிருக்கிறாங்க. அந்த விரைந்து போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 237 பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. காணாமல் போன 22 பேரை தேடும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இப்பொழுது 8 பேரை இப்பொழுது போலீசார், அதாவது இந்த சம்பவம் தொடர்பில் படகு கேப்டன் உட்பட 8 பேரை இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம், எதுக்காக இந்த படகு விபத்துக்குள்ளானது போன்ற விஷயங்களை இப்பொழுது அலசி ஆராய்வதற்காக இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் பதிவாயிருக்கிறது. ஆனால் இந்த விபத்தில் 8 பேர் பலியாயிருக்க சம்பவம் பதிவாயிருக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு கவனயீனம் காரணமாக கொண்டிருக்கலாம், அல்லது அந்த நேரங்களில் படகு செல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று போன்ற விஷயங்களும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த படகு விபத்து நடந்திருக்கிறது. காரணம், 5 கிலோமீட்டர் செல்லும் போது இப்படி ஒரு விபத்து நடப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்பொழுது தீவிரமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 8 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.

102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
7: வசந்தம்
6: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிற
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் 102.6 102.8.
8: லெஜண்ட் சார் நீங்க.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
9: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற போகிறேன். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்த. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நேரம் காலை 10:01.

0: தொண்ணூத்தெட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கு இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். தேசிய லோத்தர் சபையின் சிறப்பு திட்டத்துக்காக பணியமர்த்தப்பட்ட 3 ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த விசாரணை தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரவி கருணாநாயக்குவுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. இதன் காரணமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழுவொன்று நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சூரியனின் தோற்றத்தின் திசை நோக்கிய சார்பு இயக்கத்தின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் 28 திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 7 திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12:10 அளவில் நேரிய குளம், பூனேவே, கெபெத்து கொல்லாவே, பன்குளம் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளம் மற்றும் மண்சரிவுகள் காரணமாக நீர்மின் நிலையங்களின் சுரங்கப்பாதைகளில் சிக்கியுள்ளதாக கருதப்படும் 100,000+ மீட்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நொவாகோட் மற்றும் ரசுவா மாவட்டங்களில் அமைந்துள்ள மேல் திருசூலி நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளில் சுமார் 350 பேர் சிக்கியிருக்கலாம் என முதலில் சந்தேகிக்கப்பட்ட நிலையில் சிலர் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி 3A நீர்மின் திட்டத்தின் சுரங்கத்தை அடைவதற்கு நேபாள ராணுவத்தினரும் மீட்பு பணியாளர்களும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சுரங்கத்தின் மேற்பகுதியில் சிறிய துளையொன்று ஏற்படுத்தி கயிறுகளின் உதவியுடன் மீட்பு பணியாளர்கள் கீழே அனுப்பப்பட்டுள்ளதுடன் தேவைப்பட்டால் வெடிபொருட்களை பயன்படுத்தி பாதையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகளுக்காக கனரக இயந்திரங்களும் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவத்தை சேர்ந்த சுமார் 10,000 வீரர்களுடன் இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளின் சிறப்பு மீட்பு குழுக்களும் நடவடிக்கைகளில் இணைந்துள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரை தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களையும் நீங்களும் நிகழ்ச்சியில் இருந்து கேட்க முடியும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயராக திமட்டக்கோட்டையில் இருந்து பிரியா இருந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா பிரியா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நான் நல்லா இருக்கிறேன். உங்களுடைய சொந்த இடம் எது?
1: கொழும்புதான்.
0: கிட்டத்தட்ட மூணு தடவை பேசி இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கேன் நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க பிரியா. அப்ப இந்த நேரம் இப்ப நீங்க முதலாவது நேரம் வந்தாச்சு, இப்ப என்ன பாடல பாடி காட்ட போறீங்க? பாருங்களேன், நானும் மூணு தரம் பேசியிருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரி, இந்த தடவையாவது நம்ம கேக்குறதாவது பாடி காட்டுவோமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலையே? அப்படி இல்ல, நம்ம மக்கள் அப்படி எல்லாம் இல்ல. சரி பரவாயில்ல, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நாளைக்கு பர்த்டே கொண்டாரு என்னோட ஃப்ரெண்ட் சானுக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டு.
0: ஓகே.
1: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்
0: ஷானுகவி வசந்த மேஃபம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமே பிரியா.
1: நன்றி.

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் ஹட்டன்ல இருந்து மாலா வந்திருக்கிறாங்க. அதே போன்று ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஜீவ பிரியா கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிண்ணியாவிலிருந்து நசூர் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகின்றார். மங்கை கிறிஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் இருந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். மனைவி பாமினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குசல ராஜா வந்திருக்கின்றார். ரொசலகமையிலிருந்து இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேர்வலையிலிருந்து நசார் குறிப்பிடுகிறது. இவளை அசுருதீன் எழுந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் எங்களையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் மீனகை பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ரூபன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, நான் பொத்திவிலிருந்து சசி ஷாமிலா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் அம்மாவின் பாடலோடு தொடங்கி அசத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி திரணிய கிளவிலிருந்து கிருஷ்ண வேணி குறிப்பிடுகிறாங்க. சரீஃபா வந்திருக்கிறாங்க. நிக்கவரை அட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கேசவன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நஸ்லியா குறிப்பிடுகிறாங்க. இனிமையான பாடல்களோடு கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வெள்ளம்பெட்டி அவளிடந்து அப்படின்னு சொல்லி சுஜி தெரிவித்துக்கிறது. இவளை செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அமல் ஆந்தோனியை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன் ஹட்டன்ல இருந்து அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். ஆந்தோனி ஜூட் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டுமண்ணா, நான் பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவளை சந்தோஷ் வந்திருக்கின்றார். சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முந்தாஜ் பேகம் அணிந்துக்கிறாங்க. கொழும்பு 14 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இதேவளை மாவனல்லையிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காக ஒமொழிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:33. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ சரோஜினி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க ராகம் சுகமானதுக்கு. அதாவது சமையல் முடிஞ்சதோ இல்லையோ, நமக்கு லைன் கிடைச்சா இன்னைக்கு நாளே சந்தோஷம்
1: தான்.
0: நம்ம எடுக்கப்படுற பாடு நமக்கு தானே தெரியும். பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க.
1: கொழும்பு 14 மும்தாஸ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, பருத்துகிற அருள்மொழி, கிரியல்ல ராஜலட்சுமி, சின்னைய மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நமது வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்காகவும்.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: இது மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
4: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமை பேர் காற்று

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் ரூபா அணிந்திருக்கிறேன் திமோதரையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அருள் மேரி வந்துக்கிறாங்க பூனாகலையிலிருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பேனட்ஸா வந்துக்கிறாங்க தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி காம்பரம் வந்துக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அஞ்சனா அபார்ட்மெண்ட்ல இருந்து லோகநாதன் இணைந்திருக்கின்றார். பீத்திகள் அக்ஷயா மற்றும் ருபந்தி ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி புஸ்தல்லாவிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கின்றார். கிருபாண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனோகரன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்களோடு வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். மனைவி நதீரா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நான் மஸ்கேலியாவிலிருந்து லோகநாதன் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. டிலான் மற்றும் சஜ்ஜீவன் சச்சுன் தனு லுலுக்கா ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை கீதா ஸ்ரீ இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறதே. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கமல்ராஜ் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. நாவலப்பட்டியவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை பிரஷா பிரசாந்தி இருந்துக்கிறாங்க மேப்பிட்டிக்கந்தையிலிருந்து. அதே போன்று வணக்கம் கிருபா, எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செட்டியார் திரு ராசலிங்கம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கலா அணிந்துக்கிறாங்க. பூனாங்கலையிலிருந்து இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்வான் முகமது குறிப்பிடுகின்றார். பட்டித்துறையிலிருந்து கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்த சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கின்றார் மணிவண்ணன். நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அமரா வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்வர் இணைந்திருக்கின்றார் லங்கா ஹோட்டல்ல, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆம ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தேவி யோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பண்ணைப்புறம் மணிகண்டன் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊர்குடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். தன்னை உறவுகளுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:52. இப்போ குமார், வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி, ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா பாடல்களை கேட்டுக்கொண்டு மாதிரி இருக்கு. உண்மைதானே?
1: ஆமா, காணி ஒன்று அதுல பார்த்து பணம் பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்து பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: அப்படியா? அப்படியே சொல்லிட்டீங்களே, நான் தான் பனம்பழம் எடுத்த ஆள் அப்படின்றது பிரச்சனை இல்லையா? சரி, சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் உண்மையை மறக்க இயலாது இல்லையா?
1: இந்த
0: சீசன்ல அத சாப்பிடாட்டி வேலையே இல்லையே. சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க குமார்?
1: அன்பு மகன் நிரோசன் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அவருக்காகவும் மருமகன் கட்டாரில் இருக்காரு. என் தங்கை குவைத்ல இருக்கா சாந்தகுமாரி, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுக்கு அனைத்து உள்ளங்களுக்காக இருவா.
0: நன்றி, நிகழ்ச்சியில் இருந்து வைக்க.
1: நன்றி.
0: இந்த பாடல் மாநகர காவல் திரைப்படத்துக்காக கே ஜி ஜெயசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: போட்டானில் நடைபெறவுள்ள உலக விழிப்புணர்வு உணவு முறைமைகள் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று இலங்கையிலிருந்து போட்டான் நோக்கி புறப்பட்டுள்ளார். இந்த விஜயத்தின்போது பிரதமர் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டின் ஆரம்ப பொது அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளதுடன் தருணத்துக்கேற்ப எழுச்சி பெறல், பன்முக நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் எனும் தலைப்பில் தலைமை உரை ஒன்றை நிகழ்த்தவுள்ளார். அத்தோடு நிலைத்திருக்கக்கூடிய உணவு முறைமைகள், உணவு பாதுகாப்பு மற்றும் மீள்திறன்மிக்க சமூகங்களுக்கான ஒத்துழைப்பை பலப்படுத்துதல் தொடர்பாக சர்வதேச தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் இடம்பெறும் கலந்துரையாடல்களிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். பமுனுகம ஏப்பாமுள்ள கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தவர்களில் பெண் ஒருவரும் இரண்டு சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவனும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்கள் ஜாயில பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன பெண்ணுக்கு 35 வயது என்பதுடன் அவரது 4 வயது மகளும் காணாமல் போயுள்ளார். மேலும் 12 வயதான சிறுமி மற்றும் 13 வயதான சிறுவனும் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் கடற்படையினரின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள கிராண்ட் கேனியன் தேசிய பூங்காவை தாக்கிய திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மலையேறும் வீரர்கள் உள்ளிட்ட 15 பேர் காணாமல் போயுள்ளனர். நேற்று முன்தினம் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ளப்பெருக்கினால் பிரைட் ஏஞ்சல் கேனியன் மற்றும் பாண்டம் ராஞ்ச் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்துடன் பாரிய பாறைகள், சேறு மற்றும் குப்பைகள் வேகமாக அடித்துச் செல்லப்பட்டதால் பல பாலங்கள் அழிந்துள்ளதுடன் வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தில் சிக்கிய சுமார் 62 பேர் இதுவரை விமானம் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் பலரை வெளியேற்றும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போயுள்ளதாக கருதப்படும் நபர்களை தேடும் நடவடிக்கைகள் தேசிய பூங்கா சேவை மற்றும் அரிசோனா மாநில அதிகாரிகளினால் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எமது அடுத்த மனிதள செய்தியினை 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால்தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, காலம் மாறலாம் காதல் மாறுமா அப்படின்னு சொல்லி கேள்வி இருந்தாலும் மாறத்தான் செய்யுதுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சாப்புறது சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சகுந்தலா தேவி. வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கீங்க, அங்கால பக்கம் கடும் வெயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கேட்டா சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் நிம்மதியா பாட்டு கேக்குறோம், இப்ப அது வேறதான், அதொன்றுதான் இல்லாத குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி குழம்பிடுவாங்க இல்லையா, அதனால அதை கேக்குறது இல்ல. சரி, ஏதோ குழப்பத்தை உருவாக்க கூடாது. உங்களுக்கே தெரியுது எங்க கடத்தில கூத்தத்தான் முடியும் அப்படின்றது. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பம்
0: நன்றி. நிகழ்ச்சி எடுத்தமைக்கு
1: நன்றி.

0: மெய்யா பொய்யா
1: நீடா
0: பொய்யா
1: மீரா.

0: தயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கீரன் இருந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மெக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜெனனி குடும்பத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் கிருபா தம்பி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குட்டாஞ்சேனியிலிருந்து திருமதி வரலட்சுமி இணைந்திருக்கிறாங்க. மூதூர் பட்டித்திடல் வடிவியல் இணைந்திருக்கின்றார். இனிமையான இடைக்கால பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சி தொகுப்பு அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மூதூர் வடிவேல் குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருநீகரையிலிருந்து ஷாலினி வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. வெள்ளவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மலர்மதி வந்துக்கிறாங்க. விஓயா எட்டியாந்துருட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கொக்குவில்லிருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து அதே போன்று கினிகத்தன கடுவலையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. மணிமணியான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி வந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி உடுப்பிட்டி கண்ணா குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று ரஜினா புலட் சிங் அளவிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். சந்திரகுமார் நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளி முறையின் ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அமரா வந்துக்கிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நந்தினி இணைந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அகிலன் குறிப்பிட்டிருக்கின்றார். அர்ஜுனா மற்றும் அகிலன் அஜய் திருமாலவன் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுந்தரட நயனாதிவு தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமீதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சிவகுமார் கிரலப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். நிர்மலா பாலா வந்துக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனிமையாக இருந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஹாம் வந்திருக்கின்றார். புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 14 நந்தினி இணைந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ உமா சந்திரன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறான்.
1: அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி, நன்றி. உமா வந்து சும்மா சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க, உண்மையா? நாங்க கேக்குறோம். அப்படியா? சரி சரி, சொல்லுங்க. இதே குரல்ல, ஒரு குரல்ல, உங்கள் குரல்ல ஒரு பாடல் பாடுங்க பாப்போம். நீனைத்தறியாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா பாடுறீங்கன்னு. ஆனா உண்மையில நீங்க நினைச்சு கொண்டிருந்தா சரி வராதே. சரி சொல்லுங்க, இந்த நேரம் யார் யாரோட எழுந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த நேரத்துல நிகழ்ச்சி தொகுத்து வளரும் உங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை கலந்து கேட்கணும்னா

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:53 இந்த நேரத்தின் அதாவது இந்த நிகழ்ச்சியின் இறுதி நேராக வந்திருக்காங்க பதூதீன். வணக்கம்.
1: வணக்கம். இந்த நேரத்தில் உங்களோடு இணைந்திருப்பது மருதமுனை பதூதீன்.
0: ஆஹா, இப்படி வேலைகள் செய்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஆமாம், ஒரு வேலையை முடித்துவிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஓய்வு ஒன்று எடுக்கின்ற மீண்டும் ஒரு வேலை இருக்கின்றது ஆரம்பிப்பதற்காக.
0: அப்படியா, அந்த ஓய்வையும் எடுக்கத்தான் வேணுமா அப்படின்னு சொல்லி மனம் சொல்லிச்சு? இல்ல இல்ல, நம்ம எடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி.
1: ஓய்வில்லாமல் தொடர்ச்சியா வேலை செய்ய முடியாது.
0: அதுதானே, அதுதானே நம்ம நினைக்கிறோம், ஆனா அது நடக்காதுன்னா
1: நடக்காதான், நடக்க வைக்கணும் நாம.
0: அதுதானே, அதுதானே, எல்லா இடமும் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்றாங்க, நம்மட ஃபேக்டரியில அது முடியுது இல்லையே. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜெயராம் சந்திரகுமார் நடந்திருக்கின்றார். இனிமையான பாடல் தெரிவுகளோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் மனைவி ராஜினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹப்புத்தலை தங்கமலையிலிருந்து ஜமுனா வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே கார்மேகம் எழுந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சிவா வந்துக்கிறார் நோவூடிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பஸ்போன் விஜயகுமார் நடந்திருக்கின்றார். அதே போன்று கொழும்பு 15 மோதரையிலிருந்து தார்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். ஸ்ரீ பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியிலிருந்து என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

வலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் விஜய் அவரோடு இணைந்த ரொஃபீனா. மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கினீர்களே.

நன்றி கிருபானர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுது வணக்கங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை அன்போடு சந்திக்கின்றோம். திங்கட்கிழமை பொழுது உற்சாகமாக 3 மணித்தியாலம் எங்களோடு நடந்திருக்க போறீங்க. தொடர்ந்து மனித கொள்ளலாம் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் சரியாக 12 மணி.

0: 2.8 வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை, நல்ல சிந்தனையை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக, நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
4: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய்.

0: ரைட், அப்படியே ஒரு முருகன் பாட்டோட இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பித்திருக்கிறோம். சந்தோஷமாக வந்திருக்கிறது. பில்லா திரைப்பட பாடல் வந்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் கட்டு வந்திருக்கும். எழுந்திருப்பது மதியநேர குதூகலம். அப்படியே நாங்களும் இந்த பக்கம் நாம் மட்டும் தனியாக வந்திருக்கலாம். நம்மளுடைய அப்துல் ஹாசன் இன்னைக்கு வந்து சந்தோஷமா வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை உற்சாகமா சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஆரம்பமே பக்திமயமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவிலை ஏண்டி ஈரக்கோடவில் ஏண்டு செய்தியில மதிய நேர ஆட்சிக்கான வணக்கம். குட்டிவிலை செல்லுங்கள். எங்க இந்த குட்டி இன்னைக்கு இல்லையா?
0: நம்ம சோபன சுந்தரி காணும்.
1: எங்க மேக்கப்புக்கு பைத்தியம் ஒரே செலுள்ள தான் இருக்கிறேன்.
0: காலையில இருந்து பூசி பூசி மதியத்துக்கு வரும்போது மறுபடியும்
1: ஜேம்பாம்பா தெரிஞ்சு இப்ப மாலுப்பாமா ஆயிருக்கு பூசி பூசி.
0: கடைசியில கிபுல பாலிஸ்
1: மாதிரி
0: ஓகே. பாப்போம் எங்க எத்தனை மணிக்கு வாரம்
1: வரும். புள்ள வரும் இதே
0: கண்டிப்பா. அடிக்கடி பார்சல் எல்லாம் வருது. திங்கட்கிழமைப்படுத்தலாம்.
2: வணக்கம் வணக்கம் விஜய். வணக்கம் அபுல். சொந்தங்களுக்கு சந்தோஷமான வணக்கம். நாங்க வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். வாரத்தின் முதல் உங்களை மாதிரி அடிக்கடி லீவ் எல்லாம் எடுக்க
1: மாட்டோம். நீங்க வார நேரத்துல எங்க மேக்கப் இல்லையா?
0: மூன்று மணி வரைக்கும் அப்படியே சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்கள். அதே போல பேஸ்புக் பக்கமாக வரலாம் சந்தோஷமாக எங்களோடு இருந்து கொள்ள.
2: சரி, ரொம்ப ரொம்ப ஜாலியா பேசலாம். ஆஷிகா பேசலாம். வாங்க இது பக்கம்.
1: ஆஷி கோட்டி இருப்பீங்க.
0: ஆஷி கோட்டி தர தொடர்ந்து பேசுங்கள். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்வோம். இது மத்திய நேர குதூகலம் நேரம் 12:10. இப்போ ஒரு சூப்பரான பாடல்கள்
3: கல்யாண

0: ஆயிட்டு அப்படியே பேசுங்க பாப்போம். சத்தம் இல்லாம ரெண்டு பேரும்
1: ஓம் சாப்பாடு போடுவா அந்த பாட்டு
0: வந்து நம்மளுடைய இசை ஞான பாட்டு
2: பாடல்ாட்டு
0: டோரா சித்திரப்பட பாடல் நம்முடைய
1: சுப்பிரமணியம்
0: கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல வரக்கூடிய பாடல். இவர் வந்து ரெண்டு பாடல் கொடுத்துருக்காரு, வேற மாதிரி பாட்டு. இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள், அவருடைய மகன் எங்களுடைய யுவன் சங்கர் ராஜாவோட பர்த்டே.
1: அவட்ட போட்டோ வச்சு கையில நேத்து முந்தினாத்து பாத்து
3: இந்த வயசுல நல்லா சமாளிக்கிறீங்க.
1: அவ்வளவு வயசு விளங்குதுல ரூபீனா, நீங்க எந்த நேரம் டவுட் உங்களுக்கு
0: என்ன மேக படிச்சாலும் விளங்குது என்ன வயசு. சந்தோஷமாக பேசலாம். சூப்பரான பாடல்கள் இன்றைய நாள் யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த தினம். சோ அவருடைய பாடல்கள் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஒரு மலைச்சியாலும் வந்து கொண்டிருக்கும். அதே போல இளையராஜான் பாடல் ஒன்றையும் கேட்டுட்டோம். இந்த மாதிரி சூப்பரான பாடல்கள், அட்டகாசமான பாடல்கள் தொடர்ந்து 3 மணி வரைக்கும் வரும். இது மதிய நேரம் குதுகலம். இப்ப அழைப்பில் முதல் நேரங்களோடு பேசுறது
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யாரது? ஹலோ ஹலோ
3: வணக்கம்
1: வணக்கம் நானா? வணக்கம்.
3: சரி, அவங்க அழைப்புல முதல் நேரா வந்தோம்.
0: ஹலோ வணக்கம்.
1: எங்க பரதா தாத்தா, எப்படி இருக்கிறீங்க? ஜி தேவி பரதா தாத்தா எல்லாம் நல்ல. இந்த ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சி வாங்க, இந்த ஹீரோ கோல் இல்லாட்டி கொஞ்சம் ரேடியோக்கு தூரமா போவாங்க.
0: ரேடியோ பக்கத்துல பேக்கல் போட்டு வச்சிருக்கீங்களே?
4: என்ன
0: சொல்லுது? வெயில் அடிக்குதா மழை அடிக்குதா?
3: வெயிலா இருக்கு. மழை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல.
1: என்ன என்ன சும்மா நினைஞ்சு கொண்டிருக்கீங்களா? என்ன
0: எப்ப மழை வரணும் சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விடுறோம். சரியா?
1: ஆனா மழை வந்தா குளிச்சு வெள்ளையாவலாம், வெயில் வந்தா கருவாடு மாதிரி கருப்பட்டி ஆயிடுவீங்க.
0: எங்களோடு பேசுங்க. 3 மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இது பதிய நேரம் குதுகலம். நேரம் 12:18.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: மக்கள் சூடிய
2: நாட்டிற்கே செல்வம்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
3: செவிகளுக்கு விருந்தாய், செவிகளுக்கு விருந்தாய்.

0: நல்லா இருக்கிறீங்க தானே
1: போகுது
2: மனசுல
0: வாழ்க்கைக்கு
3: ஒரு நல்ல சிறந்த துணை வந்து எதிர்காலத்துல கிடைப்பாங்க, அந்த நம்பிக்கையோட
1: பயன்படுத்தியா. முக்கால்வாசி ஜோசியர்
2: சொல்லிட்டாங்களா.
1: குதுகலம் சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கூட இருக்கும். எங்களோடு இணைந்து அழைப்பு ஏற்படுத்தலாம். 0112-7705 அழைப்பு ஏற்படுத்தலாம்.
3: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக சந்தோஷமாக நீங்களும் இருந்து கொள்ளலாம்.

0: ரைட், உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்பட பாடல் சூப்பரான பாடல் வந்திருந்தது, சந்தோஷமாக நினைந்து கொள்ளுங்கள். இதுவும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் வந்திருந்தது, ஹரிஹரன் பாடியிருந்தார், இசை ராஜ்குமாரும் சேர்ந்து இசையமைச்சிருந்த படம். ரெண்டு பேரும் நல்ல ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். நினைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்ப வந்து பேஸ்புக் பக்கமாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க, அந்த சொந்தங்களை நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்காங்க பிரியங்கா, வந்திருக்காங்க ஹாய் அம்பா, இந்த மதிய வணக்கம் மூவருக்கும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி இலக்கம் மூன்று சப்பமல்க அந்த பிரியங்கா, அன்பு கணவர் ரமேஷ், பிரபாத், அத்தை மாலினி, மகன் பிரமோத் பிரமோத் அவர்களையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதேபோல ஷக்கீலா வந்திருக்காங்க, மதியனர் வணக்கம் வாழ்த்துக்களும், செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. ஜூட் வந்திருக்காங்க, ஆந்தனி ஜூட், மதியனர் வணக்கம் ருஃபினா, விஜய், பண்டார வேலையிலிருந்து ஆந்தனி ஜூட் எங்களோடு இணைந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதேபோல அன்பார்ந்த மதிய பொழுது வணக்கம் ருஃபினா, அபுல் இருவருக்கும், மதியனர் குதூகலம் ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. முகமது ஜாரூக், நல்ல தரமான பாடல்கள், சிரித்து சிரித்து கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, எங்களையும் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அக்குரணையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க.
1: அது மாதிரி எங்க மருதான ரமேஷ் வந்தீங்க, சுரேஞ்சி வந்தீங்க, கண்மணி வந்தீங்க, ரகு வந்தீங்க, ஆச்சிக்கான ஒரு பாட்டு தாங்க, அதுலயே மருதான ரமேஷ் வந்து அவட பேரை செல்லவே செல்லிக்காது.
0: அப்படியா, ஹட்டன்ல இருந்து வந்திருக்காங்க பிரமானந்தன் வசீகர, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. அதே போல ராஜன் வந்திருக்காங்க, ருஃபினா.

0: இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சத்தமான சொல்லி வந்திருக்கிறாங்க. அதே போல திவான் வந்திருக்கிறார், வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலங்கொடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி, குமாரி வந்திருக்கிறாங்க, இனிய மதிய வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி மங்கைய கரசி வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி, மும்தாஜ் வந்திருக்கிறாங்க, அபுல்லாசன் விஜய் பாடல்கள் சூப்பர் கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம்
1: நிகழ்ச்சியோடு
0: இருக்கிறது நிகழ்ச்சியோடு எங்களோடு பேசுங்கள், சந்தோஷமாக ஏற்படுத்தலாம். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம், நேரம் 12:40. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போறது இந்த மணித்தியாரத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல்.

இன்றைய மனிதாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருப்பவர். இது பூவெல்லாம் கேட்டு பார்த்திருப்பட பாடல். அவரின் இசையில் ஹரிஹரன் பாடியிருக்கிறார் பாடலை.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
5: சபிகளுக்கு விருந்தாய்

0: எனக்குள்ள
1: பல திறமைகள் மறைஞ்சிருக்கு அப்படி. அப்ப அந்த மாதிரி ஒரு திறமை தான்
2: மறைஞ்சிருக்கு. வெளியே
0: கொண்டாடு
2: பாடாம ரெண்டு லைன் பாடின
1: ஒருத்தர் சொன்னாரா எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. ஒரு திறமை சொல்லுங்க. எனக்கு ஒளிஞ்சிருக்கனால எனக்கு
0: என்னன்னு
1: தெரியல. அதே மாதிரிதான் அளவில் ஒரு நேரம் இருக்காரு மஸ்கில் இப்ப கம்படி போயிட்டு வரலாம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ரெண்டு வணக்கம் இன்னொரு வணக்கம் சேர்த்து வைக்கணும்.
3: நீங்க
1: ரொம்ப நல்லா இருக்கும். அவர் சைலண்டா இருக்காரு.
3: ரொம்ப நன்றி. ஒரு பிறந்தநாள்
2: சொல்லிட்டீங்களா? எங்க பிறந்திருக்கா?
3: சாமிமலை வீதி, சர்மிளன், விசாந்தினி தம்பதிகளி, செல்வ புதல்வன், ஜாவித் தனது இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
1: என்ன பேர்? ஜாவித்.
3: இவரை சித்தப்பா, ரோஷன், மாமா ராஜேந்திரன்,
1: மாமா ராஜேந்திரன்,
3: சாந்தி யோகம்பால், சாந்தி
1: யோகம்பால்,
3: சாட்டர்மார்கள், பிரபு
1: பிரபு,
3: மோகன்ராஜ்,
1: தியாகராஜ்
3: மற்றும் சகோதரிகள்,
2: அக்கா மக்கள், தென்னை மக்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறார்கள். மாமா தான் நீங்க ராஜேந்திரன்.
3: நாங்க
2: தான் கேக்க வெட்டியாச்சு. என்ன
3: நல்ல பாட்டு போட்டீங்களே முன்னுக்கே போட்டீங்களா?
2: அடுத்த பாட்டு வரும். அந்த எப்பி பேட்டே சென்று சொல்லுங்க.
1: ரைட், தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். தொடர்ந்தும் சந்தோஷமான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். நேரம் 12:54.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க இன்று காலை சுமார் 8:15 அளவில் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். பல மணி நேர தீவிர விசாரணைகளுக்கு பின்னர் அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளனர். தேசிய லொத்தர் சபைக்கு அங்கீகரிக்கப்பட்ட பணியமர்த்த நடைமுறைகளுக்கு புறம்பாக ஒப்பந்த அடிப்படையில் ஐவர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு பின்னர் அவரின் தனிப்பட்ட பணியாளர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டமை தொடர்பிலான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளம் மற்றும் சீனாவைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த மே 27 அன்று காத்மாண்டுவில் சந்தித்து பனிப்பாறை அபாயங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு குறித்து விவாதித்துள்ளனர். எனினும் பனிப்பாறைகளின் இயக்கம் மற்றும் நீர்மட்டம் குறித்த கூடுதல் தரவுகளை சீனா உடனடியாக பகிர்ந்து கொள்ளவில்லை என்று நேபாள அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனினும் தாங்கள் உரிய நேரத்தில் மழை மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை பகிர்ந்து வருவதாக சீனா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் தொலைதூர மலைப்பகுதியுள்ள ஆபத்துக்களை கண்காணிப்பதில் சவால்கள் இருப்பதாக சீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரழிவின் போது நீர்மட்ட தரவுகள் உடனடியாக கிடைக்காததால் எச்சரிக்கை செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக நேபாள வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய
2: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊராக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நல்லா இருக்கீங்களா?
1: மாந்தோப்பில் நின்று இருந்தேன், மாம்பழம் வேண்டும் என்றாரு.
2: என்ன பண்றீங்க ஜிதேவி?
3: நல்லா இருக்கீங்க ஜிதேவி.
2: அப்புறம் எப்படி ஒரு பக்கம் எப்படி வெயிலா மழையா புயலா காற்றா
3: சொன்னாங்க?
1: மழை கொஞ்சம் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க. நல்ல பாடல் இருக்கிறது யார் யார் செய்துக்கோளும்?
3: சத்தியால யோகேஸ்வரர் இருக்காரு, தரகோட இமான குடும்பத்துக்கும் தங்குட்ட கொட்டாமல ராஜன் குடும்பம் தர்சன குடும்பம் கேட்கிறேன்
1: மேடம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் கேப்போம். நன்றி
2: நன்றி.
1: கோலமாவு கோகிலாவோடு இணைந்து கொண்டு இன்றைய மதிய நேர குதூகலத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 1:12-3 மணி வரை கொள்ளுங்கள். சூப்பரான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். இப்போ இஸ்தாபுல் பக்கம் போயிட்டு வரும்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ளோசிவ். பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட், நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
4: முதல்வன்
5: வசந்தம் எஃப்எம்.

0: எப்போதும் போல பிரிச்சு
1: வைக்கிறதுக்கு வயசுக்கு உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி
2: சொல்லுங்க
3: கேமிங் பாஸ் தேனே
2: நேத்து
4: அவர்தான் ரிலீஸ்
2: ஆயிட்டாரு அவர்தான் அவர் நேத்து போனா இன்னைக்கு வந்துருவாரு
0: ஐடா ஒரு நாளை ஒரு நாள் வாரி ஸ்ரீதேவி கம்மாடு வெயிலாம் இப்படி
4: கடும் வெயிலா இருக்கு
2: கடும் வெயிலா என்ன செய்றீங்க ஆரம்பங்க நீங்க
0: சும்மா இருக்கிறதா
2: என்ன செய்றீங்க வேலை செய்றீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா வேலைதான் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்போ
4: வசந்தத்தோட
3: வசந்தமா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷமா சொல்லணும் சரியா
2: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க நல்ல ஒரு பாடல் இருக்கிறது யார் யார்
4: சேர்த்துக்கொள்ளலாம்
2: கம்மடு
0: வந்து
2: மதிநேர குதூகலம் சந்தோஷமாக எங்களோட அழைப்பேற்படுத்துங்கள் 01 1 2 7 5 0 0 1 அல்லது 01 1 2 7 5 1 1 1 கலப்பேற்படுத்தலாம்
3: சரி அதே போல எங்களுடைய Facebook பக்கமாவும் நிகழ்ச்சியோடு எனது கொள்ளுங்க
2: என்ன பாட்டு
3: போடுங்க
2: அபுல் ஆளாட்டி வேலையில் என்ன பாட்டுங்க

0: ஒரு சூப்பரான பாடல். எத்தனை பாடல்கள் வந்தாலும் கூட இந்த மாதிரியான பாடல்கள் எப்பவுமே வந்து மனசுல
1: எப்பவுமே காலத்து
0: பெருமையா சொல்றேன்.
1: இப்ப அந்த மாதிரி பாட்டு இப்ப இல்ல ஆஷிகான பாட்டு தான்
2: என்ன
1: நல்ல மாதிரி தில்லான என்ன அந்த தில்லான தில்லான சொல்றே
2: ஜாலியா பேசலாம். இது மதிய நேர குதுகலம். இப்ப வந்து பேஸ்புக் பக்கமாக சொந்தங்கள் வந்திருக்காங்க, நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி சென்னை சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்தாங்க சொல்லி. அதேபோல் வசந்தகுமார் வந்திருக்காங்க, பெரிய குறியானையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி. கமல்ஹாசன் வந்திருக்காங்க, பட்டித்திடலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க.
0: அதே போல எங்களோட வந்து குறிஞ்சாக்கணிலிருந்து அசுருடன் இணைந்திருக்கிறார், உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. ஆஸ்போர்ன்ல விஜயகுமார் இணைந்திருக்கிறார், பரமானந்தன் வசீகரன், நிர்மலா தேவி இணைந்திருக்கிறாங்க அன்பான வழக்கங்களோடு. அதே போல பிரியங்கா இணைந்திருக்கிறாங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்பு கணவர் ரமேஷ், அதே நேரத்தில் பிரபாத், மாலினி, பிரேமாத் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல்கள் கேட்டிருக்கிறாங்க. அதனிடம் சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, கலக்கலா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிகழ்ச்சி கேட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொழும்பு 15ல இருந்து தர்ஷினியும் நிகழ்ச்சி
1: கேட்டுருக்காங்க.
2: அன்பார்ந்த மதிய நேரம் வணக்கம், ஒவ்வொருக்கும் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. கடவுளை கண்ணா வந்திருக்கிறாங்க, அதே போல வணக்கம் அப்படின்னு சொல்லி சக்தி இணைந்திருக்கிறார். நீஷா மாவனிலிருந்து சந்தோஷமாக வந்திருக்கிறாங்க, ஸ்டீவன் டெய்லர்ல இருந்து சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பேஸ்புக் பக்கமா.
0: அதே போல வந்து முகமது ஷாருக் இணைந்திருக்கிறார், அபுல் எப்படி இருக்கிறீங்க
1: அப்படின்னு.
0: நல்ல தரமான பாடல்களோட நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா குதூகலமா கேட்டிருக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் கங்காதரன் ராஜன் இணைந்திருக்கிறார், அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா சரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார். ஆண்டனி ஜூட் இணைந்திருக்கிறார், அவரும் பண்டாரவழியில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
2: ரைட், அவர்களும் சந்தோஷமாக நடந்திருக்கக்கூடிய சொந்தங்கள். நீங்களும் 3 மணி வரைக்கும் எங்களோட பேஸ்புக் பக்கம் வரலாம், உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாருக்காகவும் பாடல் கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல நாங்கள் பாடல் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம். அதே போல அலைபேட் படங்கள் 0132 7575 0132 7575 1111
1: போட்டோ கீழே போயிட்டு அபிலாஷன் விஷயம் வரும். அதை எப்படி டைப் பண்றேன்
2: தொடர்ந்து பேசலாம். இது மதிய நேர குதூகலம், நேரம் 1:34.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நட்புக்காக திரைப்பட பாடல் வந்தது. நல்ல பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் தேவா விசில் பாடல் கேட்டிருக்கும் இடந்திருப்பது மத்திய நேர குதூகலத்தோடு. இப்போ வந்து அழைப்பில் ஒரு நேயர்
1: பேசலாம். இமானுவேல் வணக்கம்.
0: ஹலோ ஹலோ வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்
1: என்ன வித்தியாசமான பேரா இருக்கே, ஃபுல் நேம் என்ன? தூபா.
2: தூபா
1: என்ன பேர்?
0: தூபா மஸ்தான். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
0: இருக்கீங்க. என்ன செய்றீங்கம்மா நீங்க?
3: ரேடியோ கேட்டீங்க.
2: ஸ்கூல் போவீங்களா தூபா?
1: என்ன கிரேட்
0: படிக்கிறீங்கன்னு
2: சொல்லுங்க.
1: சொந்தங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். நீங்க பேசணும்.
0: பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து பேசலாம். 3 மணி வரைக்கும் எங்களோடு நேரம் இருக்கிறது. அதை ஏற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நாம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போறது மனத்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஓகே, இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம் யுவன் சங்கர் ராஜா.
0: யுவன் இசையில வந்து பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க. டக்கு நீங்க ஒவ்வொரு மனிதாலும் அவருக்கான பாடல் வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 1:48.
4: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
4: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய்.

0: 92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் குழுவினர் நேற்று காலையில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டத்தில் ஜி எல் பீரிஸ், வஜ்ர அபயவர்த்தன, சாமர சம்பத் தசநாயக்க, ஆசாத் சாலி, மகிந்தயாப்ப அபயவர்த்தன, பி எல் நிஷாந்த, நிஷாந்த முத்துஹெட்டிகம, ராஜித சேனரத்ன மற்றும் சாகர காரியவசம் உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்காக தங்களுக்கு இடையில் எவ்வாறான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எதிர்க்கட்சி குழுக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். இதற்கிடையில் அரசாங்கம் கொண்டுவரவுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி வணக்கத்துக்குரிய வகமுள்ள உதித்த தேரர், சமூக செயற்பாட்டாளர் காமந்த துஷார மற்றும் சுதத்த திலகசிறி ஆகியோர் இன்று காலை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தும் நடவடிக்கைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறுத்தப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கொரோனாகளில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் ஆகியோரின் தலைமையில் அத்திட்டன குர்நாகல் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதன்போது குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கூட்டத்தை மன்னிக்கவும் சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் நிறுத்தப்பட மாட்டாது என வலியுறுத்தப்பட்டது.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வருடாந்த உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று கிர்கிஸ்தானில் கூடியுள்ளனர். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வரலாற்று ரீதியாக பொருளாதார விவகாரங்களில் கவனம் செலுத்தி வந்தாலும் ஜனாதிபதி புட்டினும் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் இந்த உச்சிமாநாட்டை பல துருவ உலக ஒழுங்குக்கான தமது பார்வையை முன்னிறுத்துவதற்கும் மேற்குலகுக்கு எதிராக ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மணித்தள செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்லமுருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
5: சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய், மதிய நேர குதுகுதூகலம்.

0: துப்பாக்கி திரைப்படத்துக்காக பாடல் வந்தது சந்தோஷமாக நடந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு நேரம் 2 மணி கடந்து 12 நிமிடம் ஆகி இருக்கிறது. இப்ப 3வது மணித்தியாலத்துக்குள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இப்ப அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். அருள்மொழி, என்ன நடக்குது அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம்? சந்தோஷமா இருக்குது. என்ன கோயில் பக்கம் எல்லாம் போகலையா? நல்லூர் திருவிழா பக்கம் எல்லாம் வரகளை எப்படி
2: தேர்லாம்
0: தேர்லாம் முடிஞ்சது போறீங்களா?
3: வெள்ளிக்கிழமை
0: என்ன இருக்கு?
1: போயிட்டு
0: நிகழ்ச்சியில் அப்படி கேட்டுட்டு இருங்க. அடுத்தடுத்த நாட்கள் வந்து பழைய பாடல் அபுல்வாசன் வரும்போது நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம். சரியா?
2: நன்றி.
0: சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் நேரம்

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

0: லைட் ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கோம். அப்படியே பறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படிதான்
1: பறந்து ரவுண்ட் பேசி தான் வந்தாங்க. இப்ப
0: தெனாலி திரைப்படத்துக்காக வந்த ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். இணைந்திருப்பது மத்திய நேர குதூகலம் நேரம் 2:27. இப்ப நாங்க அப்படியே தோப்பூர் பக்கம் போயிட்டு வரலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மோகேந்திருக்கு அன்பான மதிய நேரம் வணக்கம். அனிபா
0: அனிபா எப்படி இருக்கீங்க? அனிவா அப்புறம் சொல்லுங்க, வாழ்க்கை எப்படி போகுது? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது, நேர்ச்சி சூப்பரா இருக்குது. இந்த நேர்ச்சி காட்டு பண்ணிக்கணும். எனக்கு ஒரு அருமையான பாடல் ஒண்ணு,
1: என்ன பாட்டு?
2: மைமா பேரு தான் அஞ்சல். அந்த பாட்டு முடிஞ்சா
1: தரப்பாருங்க. பேரு தான் அஞ்சல். அஞ்சல தெரியுமா உங்களுக்கு?
0: அஞ்சலா தெரியும். குதூகலமா இருக்க குடும்பத்தில் குமி அடிக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்க வந்து பாடல கேட்கலாம். நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தரேன். யார் யாருக்காங்க பாடலுக்கு சேர்த்துக்கொள்ள?
2: பாடல் எனக்க வேண்டியும் உங்கள் மூன்று பேருக்க வேண்டியும், மத்தல ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜீத், செல்வநகர் மொஹைதீனுக்கு வேண்டியும், எனக்க வேண்டியும், உங்களுக்கு வேண்டியும், இந்நேரம் நிகழ்ச்சி காட்டுக்கு வந்திருக்கிற அனைத்து நேரங்களுக்கு வேண்டியிருந்தாங்க.
3: எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த அவர் விரும்பி கேட்ட அதே பாடல் இப்ப ஒழிக்க வருகின்றது. கெட்டு பாக்கலாம்.
0: ரைட் மைமா, பேர் அஞ்சல. இப்ப வந்து ரெடி ஆயிருக்கீங்களா
1: ஆடுறதுக்கு? நீங்க கூட்டாளிகார் சுரேந்திரன் தாரணி சொல்லி அவங்க 15 வருஷம் வந்து திருமண நாள் வாழ்த்து பண்ணலாம்.
0: 15 வருஷம்
1: வாழ்த்திக்க. நேத்து பெருநாளை கொண்டு ரமேஷ் நானது அவட பேர்தே கொண்டு வாழ்த்திக்கான. 15 வருஷம்
3: என்ன பல வருடங்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துறோம்.
1: வாழ்க வளமுடன் சுரேஞ்சி.
0: 15 வருஷம் அப்படியே அதே சந்தோஷம், அதே பூரிப்போட, இன்னும் இன்னும் பல வெற்றிகளை காணணும் அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷம். அதே லவோட அதே
1: தொடர்ந்து
0: பேசலாம். இது மதிய நேர குதூகலம். 3 மணி வரைக்கும் அடைந்து கொள்ளுங்கள். நேரம் 2:30 ஆகிறது.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: 102.6, 102.8. This is Vasandam FM.
6: திரை உலகில்

இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் எங்களுடைய யுவன் சங்கர் ராஜா. இவர் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இது தொட்டால் பூ மலரும் திரைப்படம்.

0: உலகின் நட்சத்திரம். மதிய நேர குதூகலம் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதாளத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக இந்த பாடல் வந்திருந்தது. யுவன் சங்கர் ராஜா இன்றைய ஸ்டாராக செலுத்திக் கொண்டிருக்கிறார். ரைட், நல்ல பாடல்கள் ஒரு மனிதாளம் வந்து கொண்டிருக்கும். இப்ப அளவில் ஒரு நேர் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
1: சரியான ஆசை தான் சாப்பிட, என்ன வர்றதுக்கு பஸ்ஸே காசு இல்லையே.
2: அதான் எல்லாரும் இருக்கிறாங்க.
3: அதுதான்
2: அந்த வெயிலா கிடக்கு.
0: அப்படியா,
2: இந்த கடைக்கு முன்னால இந்த பாட்டை கேட்டு போட்டு வருவோம்ன்றதுதான். எனக்கு ஒரு பாட்டு தர வேணும். ரொம்ப சொல்லுவோம், ரொம்ப நாள் கேட்போம். நேற்று மேனகை, இன்னொரு ஊர்வாசி.
0: நேற்று ஒரு மேனகை இன்னொரு ஊர்வாசி.
2: ஊர்வாசி.
0: சரி சரி,
1: நாளைக்கு
0: நாளைக்கு ரொம்ப
2: நாளைக்கு
1: ஒரு மகாந்திரியான பாட்டு.
0: நாளைக்கு ரொம்ப ரொம்ப
2: பாட்டு.
1: சரி சரி, ரொம்ப நன்றி. என்னமோ சொல்றீங்கன்னு மட்டும் கேக்குது.
2: என்ன பாட்டை கேட்கறதா எல்லோருக்காக கேட்போம்.
0: சரி சரி,
1: நன்றி.
0: இது மதிய நேர குதூகலம் சூப்பரான பாடல்களோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கோம். 3 மணி வரைக்கும் எங்களோடு இருந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள்.
1: 0112-7001
3: அலைதொலைபடி 0112-7001 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய்,

0: ஒழிக்கும் பாடலோடு நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இந்த மூன்று மணித்தாலம் மதிய நேர குதூகலத்தோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அதுபோல பேஸ்புக் பக்கமாக இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.
1: தொடர்ந்து இணைந்திருக்கலாம் விசத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி ஆர் மற்றும் ஆனந்தி.
0: அதே போல ரெண்டு மெக்கரின் வந்திருக்காங்க, அப்படிதானே?
2: மெக்கரினா வந்தீங்க, இங்கேயாரும் சிவாஜி மாய் வந்தீங்க, ரெண்டு பேரும் ஆறாக டாக்க போட்டு தாக்க வந்தீங்க, சோதிகாவும் வந்தீங்க.
0: சோதிகா நினைச்சு சாய் பல்லவி.
2: இல்ல இல்ல இல்ல, சாய் பல்லவி
0: சாஞ்சி இருந்தனால சாய் பல்லவி. பரவாயில்ல, தொடர்ந்து விழுந்து கொள்ளுங்கள் போட்டுதாக நிகழ்ச்சியோடு. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை உற்சாகமாக அடுத்த மாதம் முதலாம் தேதியோடு சந்தோஷமாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
2: ஒரு மாதிரியான ஆழ்விலிங்கி அபிலாஷன்
1: என்றும் பிரியமுடன் ருபினா
0: என்பங்கள் அன்பின் எம்பி பிச்சை. தொடர்ந்து வசந்தத்தோடு இருந்திருங்கள்.

0: நன்றி விஜய் ருபினா அபுல் ஹாசன். நேர்கள் தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருக்கலாம். நிறமாலை 3 மணி.
1: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்களிடமிருந்து தனிநபர் முன்கூட்டிய வருமான வரியை அறவிடுவது தொடர்பில் உள்நாட்டு இறைவரை திணைக்கள ஆணையாளர் நாயகம் எடுத்திருந்த தீர்மானத்தை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரீட் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இலங்கை ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் சிலர் தாக்கல் செய்த மனுக்களின் தீர்ப்பை அறிவித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணித்த வாகனங்களிடமிருந்து 355 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் பயணித்த வாகனங்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை அமைத்துள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழுமையான உறுப்பினர்களான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களும் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு உலக மக்கள் தொகையில் சுமார் 40% உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அமெரிக்க திரைச்சேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் சீனாவுடனான வர்த்தக விதிமுறைகளை மீளாய்வு செய்யுமாறு G20 உறுப்பு நாடுகளை ஊக்குவிக்கப் போவதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெறுகிறது. சீனாவின் 1.2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் உலகளாவிய வர்த்தக உபரி நிலையானதல்ல எனவும் அவர் விமர்சித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
5: மக்கள் சூடிய மகுடமே.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீரபாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீரபாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீரபாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்வில் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றும் உங்களை போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். வணக்கம் ஜியா.
1: வணக்கம் ஆனந்தி. வசந்த் சொன்னங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்க போகின்றோம். இன்னைக்கு மாதத்தினுடைய கடைசி நாள்,
0: அதுவும் வாரத்தின் முதல் நாள்,
1: ஆமா
0: மாதத்தின் இறுதி நாள்.
1: திங்கட்கிழமையில இருக்கிறோம். ஒரு முடிஞ்சு ஏதோ ஒரு மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்களே, சந்தோஷமா அனுப்பி வச்சதுல சந்தோஷம் தான். அடுத்த மாதம் வரப்போகிறது, அது நாளைக்கு முதலாம் தேதி அப்படிங்க நினைக்கல. படப்படமா இருக்கு,
0: சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்லுங்க, நாளைக்கு வந்து செவ்வாய் ராகம்.
1: முதல் நாள் இல்லையா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி நல்லா நடக்குங்கிற அப்டேட் மட்டும் இல்ல, உலகத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்று உங்களோட போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. 102.6, 102.8 வசந்தோடு இணைந்து இருக்கலாம்.
0: அது மட்டும் இல்லாம உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் கேட்டு மகிழவும் முடியும்.
1: எதை ரொம்ப ஆசைப்படுறோமோ அதுக்குதான் விலையும் அதிகமா இருக்கும், இல்ல கிடைக்காம போவோம். ஆசைப்படுறதுக்கு தான் ரொம்ப கிராக்கியா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: என்னன்னா அது அழகாவும் இருந்து ஆசையாவும் இருந்துச்சுன்னா அதோட விலை மதிப்பு வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கு.
1: எதை ரத்தினத்தை சொல்றீங்களா இல்ல முத்த சொல்றீங்களா?
0: இல்ல பொதுவா நான் எல்லாத்தையுமே சொல்றேன்.
1: சரி ஓகே, என்னத்தை நாங்க சொல்ல பான் அப்படிங்கிறது இலங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரதானமான ஒரு உணவு இல்லையா? சோ பசிக்குதே இல்லையோ, பசிக்கணும்னு நினைக்கும் போதும் இல்ல ஒரு குட்டி பசிக்கும் சரி, இந்த பேக்கரி ஐட்டங்கள் அதை சாப்பிடுறது வந்துட்டு இயல்பான ஒரு விஷயமா இருக்கிறது. எல்லாருக்குமே இந்த பேக்கரி ஐட்டம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட. ஸோ இப்போ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, மாவினுடைய விலை 17 ரூபாவில் அதிகரிக்கப்பட்டுச்சு. இப்போ காரசாரமாக பேசிட்டு இருக்கிறாங்க, மாவின் விலை அதிகரிச்சு அடுத்தது கொத்துரொட்டி, சிற்றுண்டி சாலைகள், பேக்கரி சாலை சட்டியா
0: எல்லாமே
1: அதிகரிக்கப்படும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தியின் விலைகள் தொடர்பில் இன்று நள்ளிரவுல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அதிகரிக்கிறது இல்லையா அப்படிங்கறத வந்து நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சங்கம் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில சிற்றுண்டி சாலைகள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சில சிற்றுண்டி சாலையினுடைய பொருட்களினுடைய விலை அதிகரிச்சுட்டு மாப்பொருட்களினுடைய விலைகள் 450 கிராம் நிறையுடைய ஒரு ராத்தல் பானின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்க அகில இலங்கை வெதுப்ப உரிமையாளர் சங்கம் இப்ப தீர்மானிச்சிருக்கு. அதிகரிக்கப்படல தீர்மானிச்சிருக்கிறாங்க, அது நள்ளிரவுக்கு பிறகு நாளைக்கு தான் தெரியும் அதிகரிச்சிருக்கிறாங்க இல்லையான்னு. சரி, இப்படி இருக்கு விஷயங்கள். ஓகே,
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏலவள் மாணவர்களுக்கான பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கு வந்து விண்ணப்பிக்க இருந்த கணிசமான எண்ணிக்கையிலான மாணவர்கள் வந்து பரீட்சைக்கு வரவில்லை சரி அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாக வந்து 9 கோடி ரூபாவுக்கு அதிகமான பணம் வந்து வீணாக்கப்பட்டிருக்கவையும் வந்து தெரிய வந்திருக்கு. சரியா, 2025ஆம் ஆண்டிற்கான இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆண்டு செயல் திட்டத்தின் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு.
1: சரி ஓகே, இதே போலதான் நாட்டாம தீர்ப்பம் மாத்து அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அடடா, இவங்களுக்கு எல்லாம் இப்படி பட்டமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இவருக்கு கொடுத்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைய தினம் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம், இப்ப சமூக தளங்களில் பேசிட்டு இருக்கிற விஷயம், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு சென்றிருந்தார். அவர் பிரதான ஒரு தலைமைத்துவம் வாங்குறது பதவி, அந்த அதாவது பிரதிநிதியாக சென்றிருந்தார். அவருக்கு வந்துட்டு அழகான ஒரு பட்டம்
0: கிடைச்சதுக்கான
1: சகாப்தத்தின் ஜனாதிபதி என்ற பட்டம் கௌரவிக்கப்பட்டு கொடுத்திருந்தது. ஆனா என்ன விஷயம், நல்ல விஷயம் தானே பட்டம் கிடைக்கிறது இல்லையா ஆனந்தி? யாருக்காவது கிடைச்ச நல்ல விஷயம் தானே, அதுவும் அவருக்கு போயிட்டு மகிழ்ச்சிக்கான சகாப்தத்தின் ஜனாதிபதி அப்படி பட்டம் கிடைச்சதுதான் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? ஈஸ்டர் அட்டாக்ல அவரு தானே இருந்தாரு, எவ்ளோ உயிர்கள காவு கொண்ட அந்த இடத்துல இருந்த
0: மகிழ்ச்சியே அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்தாங்களே.
1: சோகமாக நடந்த சம்பவத்துல இருந்து அந்த காலகட்டத்துல இருந்த ஜனாதிபதிக்கு மகிழ்ச்சிக்கான அவார்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தான் இப்ப காரசாரமா எல்லாரும் சமூக வலைத்தளத்துல பேசிட்டு இருக்கிற விஷயமாக இருக்கிறது.
0: அதே நேரம் வந்து கிண்ணியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மைதான அமைந்துள்ள தனியார் காணியிலிருந்து 2 மோட்டார் குண்டுகள் வந்து மீட்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவார பணிகளை ஆரம்பிக்கும் போது வந்து அங்கு இந்த கைக்குண்டுகள் வந்து இருப்பதாக வந்து தெரிய வந்திருக்கு. இது தொடர்பில் வந்து போலீசார் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வந்து மீட்கப்பட்ட மோட்டார் குண்டுகள் வந்து சட்ட நடவடிக்கை என நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்காங்க. கிண்ணியா போலீசார் சம்பவம் தொடர்பில் வந்து மேலதிக விசாரணையும் வந்து முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
1: இன்னும் பேசலாம் நிறைய விஷயங்கள். காதல் வைரஸ் திரைப்படத்துக்காக ஐயா ரஹ்மானின் இசையில் பாடல் கேட்கலாம். நல்ல பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 மேட்டலை வரிசையினூடாக.
1: ஓகே, நல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்களும் அடுத்தடுத்தோலுக்கு காத்துட்டு இருக்கிறது. எங்களுடைய பிரதமர் விழிப்புணர்வுள்ள உணவு முறைகள் பற்றி உலகளாவிய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று வந்துட்டு பூட்டான் நோக்கி பயணமாக இருக்கிறார். சரி, ஓகே.
0: இப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜிஆர், எரிபொருளின் விலை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வந்து முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களில் வந்து எந்தவித மாற்றமும் ஏற்படாது என தேசிய ஒருங்கிணை முச்சக்கர வண்டியின் சாரதிகள் மற்றும் தொழில் முனைவோர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ரோஹன பெரேரா வந்து தெரிவித்திருக்காரு. இது தொடர்பில் வந்து மேலும் கருத்து வெளியிடுகையில் வந்து நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வந்து எரிபொருள்களின் விலைகள் வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்கமைய வந்து அரசாங்கம் அக்டோபர் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை வந்து 15 ரூபாவால் வந்து குறைந்துள்ள போதிலும் வந்து முச்சக்கர வண்டி கட்டணங்களின் விலையின் மாற்றம் வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது என அவர் வந்து சொல்லியிருக்கிறார்.
1: அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் பசப்பு இல்லைங்க, என்ன பண்ணுவாங்க பசுக்கார பசுங்க. இப்ப ஒரு 10 ரூபா தான் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு கூட்டிட்டு இருந்தாங்க, ஆனா 10 ரூபா வாங்குறாங்களா?
0: இல்ல,
1: 120 ரூபா கொடுக்கணும். ஆனா இப்பதான் சொல்லிருப்பாங்க கூட்ட கூடா அப்படின்னு சொல்லிருப்பாங்க, விலை அதிகரிக்க கூடா அப்படின்னு சொல்லிருந்தாங்களும். ஆனா அவங்களோட கருத்து கேட்க
0: அப்படியா
1: பாசக்கார பசங்க தானே, ஒரு 20 ரூபா இருந்து இப்ப 150 ரூபா ஆயிரம் தான் ஆகலாம். சரி, ஓகே. மட்டக்கிழப்பு பக்கம் நாங்க போக்குறோம். மட்டக்கிழப்பு பொறுத்த வரைக்கும் மட்டக்கிழப்புல மட்டும் இல்ல, இலங்கையில நிறைய இடங்கள்ல இந்த எல்லினோ பிரச்சனை வந்து அதிகரித்துட்டு இருக்கிறது. எனவே எதிர்காலத்துல வறட்சியான ஒரு நிலை வரக்கூடும் அப்படிங்கிறது தான் எல்லினோட எதிர்கூறலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மட்டக்கிழப்பில் வந்துட்டு நீர் விநியோகத்தை ஒரு நாளைக்கு 4 மணித்தேலங்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவிச்சிருக்கிறது. என்னத்துக்காக இந்த 4 மணித்தேலங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னி, இந்த குளங்களுடைய நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருக்கிறதா? அது மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் உன்னிச்சங்குளத்தினுடைய நீர்மட்டம் குறைந்திருக்கிறதுனால தினசரி வந்துட்டு 11 மணிலிருந்து காலை பிற்பகல் அதாவது மாலை வேளைகளில் 3 மணி வரை இந்த நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக இந்த நாடு முழுவதும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்புக்கு சொந்தமான நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வழமை போல் இயங்கி வருகிறது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆனந்தி சுமார் 28 லட்சம் கனமீட்டர் நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிலேயும் 23 முதல் 24% நீர் பாரி ஒரு நீர்த்தேக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது. 65% நீர் ஆறுகள் ஓடைகள் அந்த இடங்களிலிருந்து பெறப்படுகிறது. அதிலேயும் சுமார் 6 லட்சம் கனமீட்டர் நீர் கழனி கங்கையிலிருந்து பெறப்படுகிறது. எனவே இந்த நாடு முழுவதும் பெறப்படும் நீரில் சுமார் 1/3 கழனி கங்கையிலிருந்து தான் பெறப்படுகிறது. இதனிடையே வறட்சியான ஒரு வாரநிலையால் மட்டக்கிழப்பு மொன்ராகலை மாவட்டங்களுக்கு மட்டும் ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
0: அதே நேரம் வந்து ஹெட்டன் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வனராஜ் தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் குளவி கொட்டுக்கு இலக்கான 17 பேர் வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்று காலையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேயிலை பறித்து கொண்டிருந்த போதே தோட்ட தொழிலாளர்கள் வந்து குளவி கொட்டு தாக்குதலால் வந்து காயமடைந்து 16 பெண்கள் தோட்ட தொழிலாளர்கள் வந்து டிக்கோயா மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
1: சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. நேரம் 3:30 ஆகி கொண்டிருக்கிறது.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: கடன் கேட்க தேவையில்லை. அதிக வருமானம் கிடைச்சிடுச்சு தாரு. ஏழுமலை திரைப்படத்துக்காக நல்ல பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கிறோம்.
1: மணி சர்மாவின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது பாடல், அழகான பாடல்.
0: சரி ஓகே. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அபிவிருத்தி வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய அபிவிருத்தி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விடுமுறையில் கிடைச்சது இல்லையா. இன்னைக்கு எல்லாருமே வளமை போலவே பேக் டு நார்மல் அப்படி ஆயிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாகவும் வந்திருப்பாங்க, சில பேர் சோகமாக இந்த ஹோம் ஷிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டை விட்டு வாரமே அப்படி கவலையோடு வந்திருப்பாங்க, சோகத்தோடய இந்த முதல் நாள் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த வாரத்தினுடைய முதல் நாளை. இருந்தாலும் இந்த கடந்த 24ஆம் திகதியிலிருந்து நேற்று தினம் வரைக்கும் அதிவேக நெடுஞ்சாலை கட்டமைப்புக்கு சொந்தமான தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு வழிவட்ட வீதி, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, மத்திய அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணித்த வாகனங்களின் எண்ணிக்கை, அடடா இவ்வளோவா, இவ்வளோ வாகனங்களை வச்சுக்கொண்டே இருக்கிறாங்கள, இன்னும் வாகனங்களை வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க, விலைவாசியும் அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. 10,95,895 மேற்பட்ட வாகனங்கள் பயணித்திருக்கிறது. இந்த கடந்த வருடத்தில் மட்டும் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த வாகனங்களின் மூலம் 408 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் கிடைச்சிருக்கு. இதுக்கு தான் நான் அதை சொன்னேன்.
1: அப்படியா? அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றிய பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் வந்து நேற்றைய தினம் விடுமுறை நாள் அன்று அலுவலகத்திற்காக பணிக்காக அழைக்கப்பட்ட நிலையில்
0: உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
1: பாதுகாப்பற்ற மின் சிவில் சிக்கி உயிரிழந்த துயர் சம்பவம் வந்து பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த துயர் சம்பவத்தில் வந்து உடுவில் பிரதேச செயலகத்தில் சுதேச மருத்துவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் கடமையாற்றி வந்த 2 பிள்ளைகளின் தாயாரான நிசாந்தன் சிந்து பிரியா என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கதாக வந்து தெரிய வந்திருக்கு.
0: 37 வயது. லீவுல விடுமுறையில சண்டேன்னா பொதுவாக எல்லாருக்கும் லீவ் தானே, நமக்கு எல்லாம் கிடையாது, நமக்கு எல்லாம் வேலை தான், சந்தோஷமான வேலை நாட்கள்.
1: கவலையா சொல்ற மாதிரி
0: இல்ல, அதான் அடுத்தது சொன்ன, நீங்க கேப்பீங்கன்னு தான், சந்தோஷமான வேலை நாட்கள். அப்போ விடுமுறை கிடைக்காத, அப்ப விடுமுறை எல்லாம் கழிச்சு சண்டே வீட்டுல சந்தோஷமா இருக்கிறவங்கள வாங்க வேலைக்கு, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு, ஓட்டி எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி வச்சு இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு சோகமான அதிர்ச்சியான விஷயம் இல்லையா.
1: உண்மைதான்,
0: நார்மலான ஒரு இடத்துல நடந்தா பிரச்சனை இல்ல, விடுமுறை நாள்ல கூப்பிட்டு எடுத்துட்டு அவங்களுக்கு ஷாக்கா இப்படி ஆனது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். சரி ஓகே. இப்ப வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பக்கம் போகிறோம். கிளிநொச்சி மாவட்டத்துல பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் புனரமைத்து தருமாறு கோரி கவனயிருப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிளிநொச்சி உமையாள் பகுதியில தான் கிட்டத்தட்ட ஆனந்தி 35க்கும் மேற்பட்ட பாதுகாப்பற்ற கடவைகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே இதுக்கான ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: அதே நேரம் வந்து வவுனியா நகர பகுதியில் வந்து பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு கஞ்சா கலந்த லேகியம் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வந்து இளைஞர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொண்ட நடவடிக்கையில் வந்து நேற்றைய தினம் குறித்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள லேக்கியம் விற்பனை செய்தும் நிலையம் ஒன்றை போலீசார் வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. அங்கு சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட போது வந்து இதன் போது கஞ்சா கலந்ததாக கூறப்படும் 400க்கும் மேற்பட்ட

0: லேகிய பொதிகள் வந்து கைப்பற்றப்பட்டதுடன் வியாபார நிலையத்தில் கடமையாற்றிய 20 வயதான இளைஞர் ஒருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க.
1: அதாவது இந்த போதை பொருட்களை விற்கிறதே மிகப்பெரிய ஒரு குற்றம். அதுவும் பாடசாலை மாணவர்களுக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? எதிர்கால சந்ததிகள், ஒரு நாட்டினுடைய தலைவர்களா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு இல்ல, யாருக்குமே கொடுக்க கூடாது.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் பாடகர் யுவன் சங்கர் ராஜா. யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, பாடிக்கொண்டிருக்கிறது பாடல்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஆளும் கட்சியால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை பரிசீலிப்பதற்காக நாளை அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. இம்மனுக்களை விசாரணை செய்வதற்காக பிரதிநிதியரசர் பிரதி பத்ம சூரசேனவினால் 5 பேரடங்கிய உயர்நீதிமன்ற குழாத்தினர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த நீதியரசர் குழாமின் தலைவராக பிரதம நீதியரசர் பிரதீப் பத்ம சூரசேன செயற்படுவார். அசைல வெங்கட்புலி, அர்ஜுன ஒபேசேகர, சம்பத் அபேகோன் மற்றும் இஹான் குலத்துங்க ஆகியோர் இந்த நீதியரசர் குழாத்தின் இணைய உறுப்பினர்கள் ஆவர். கம்பஹா பமுனுகமுவ எப்பாமுள்ள கடலில் நீராட சென்று காணாமல் போன 13 வயது சிறுவனின் உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எப்பாமுள்ள கடலில் நீராட சென்ற 35 வயது பெண்ணொருவர், அவரது 4 வயது மகன் மற்றும் 13 வயது சிறுவன் ஒருவரோடு 12 வயது சிறுமி ஒருவரும் காணாமல் போயிருந்தனர். இதற்கிடையில் தாய், அவரது 4 வயது மகன் மற்றும் 12 வயது சிறுமி ஆகியோரின் உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தன. காணாமல் போன மற்றைய சிறுவனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த 13 வயது சிறுவனின் உடலும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த அனைவரும் ஜாயல பகுதியை சேர்ந்தவர்களாவர். வடக்கு சைப்ரஸுக்கு அருகில் கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த படகு கவிழ்ந்ததில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 18 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 267 பேரை ஏற்றிச் சென்ற இந்த படகு குரோனியா துறைமுகத்திலிருந்து துருக்கியின் தசுக்கு துறைமுகத்தை நோக்கி புறப்பட்டுள்ளது. புறப்பட்டு சுமார் 12 நிமிடங்களின் பின்னர் படகுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் கரையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. படகு கவிழ்ந்த பின்னர் பயணிகள் உயிர்காக்கும் அங்கிகளை அணிந்து கொண்டு படகின் மீது தங்கியிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுவரையில் 241 பேர் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: City Hardware and Stores.
3: முதற்தர நிப்பம் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில், முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் ஸ்டோர். இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6. 102.8.

0: ரூபாய் ஒன்றே போதும் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு.
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ட்ரிபிள் டபிள்யூ வசந்த எஃப்எம் டாட் இலக்கின் இணைப்பக்கம் கூட இணைந்திருக்கலாம். 5 மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்போம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கதான் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா?
0: உண்மைதான்.
1: ஓகே, இப்ப வந்துட்டு தளபதி விஜய், தளபதி விஜய்னு சொல்றதை விட தமிழக முதலமைச்சர் அப்படி சொல்லணும். விஜய் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ வந்துட்டு தெரிவிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு வந்துட்டு பிரதமராக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளியும் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாரு.
0: பதினேரம் சியார்வ, ஈரானில் ராலாக் தீவில் உள்ள 2 ஏவுகணைகள் மீதுகள் வந்து அமெரிக்கா படைத்தாக்குதல் நடத்தியுள்ளதாக வந்து ஜூலை மாதம் இறுதிக்கு பின்னர் வந்து ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட முதல் ராணுவ தாக்குதல் இதுவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, இதே போலதான் இன்னொரு விஷயமும் தமிழகத்துல நடந்திருந்தது. அதாவது வருகின்ற 2029 இல்லையா, 29 மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. மக்களவை தேர்தலில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக வேண்டும், அவரை தான் பிரதமர் வேட்பாளராக தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் வந்து உறுதியாக இருக்கு. அப்போ தமிழக வெற்றிக் கழகம் இதற்கு உடன்படாவிட்டால், அல்லது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்காவிட்டால், தமிழக அரசாங்கத்தில் இருந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலகி விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படையாக அவர் அதிரடியாக தெரிவிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருங்க.

0: குட் லக் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம் மாலை 4:20.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: பெரிய கூட்ட
2: 102.6 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.
4: மக்கள் கூடிய மகுடமே
5: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போட்டுத்தாக்கில் இந்த மனத்தியாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்னங்கிறத கேட்க போறோம். ஒரு கிராமத்தில் வந்து அருண் என்ற சிறுவன் வந்து வாழ்ந்து வந்திருக்கான். அவனுக்கு வந்து விளையாடுவது என்றால் வந்து மிகவுமே பிடிக்குமா. ஆனால் படிக்க வேண்டிய நேரத்திலும் விளையாடி கொண்டே இருப்பான். அவனுடைய தாத்தா அடிக்கடி வந்து நேரம் போனால் திரும்பி வராது, சரியா கிடைக்கும் நேரத்தில் நல்ல முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் அருண் அதை பெரிதாகவும் எடுக்கவில்லையாம். ஒரு நாள் பள்ளியில் வந்து ஒரு முக்கியமான தேர்வு வந்து அறிவிக்க மாணவர்கள் வந்து முன்கூட்டியே படித்திருந்ததுனால வந்து பரீட்சை வந்து இலகுவாக எழுத முடிந்ததாம். ஆனால் அருண் வந்து நேரத்தை வீணாக்கியதனால வந்து கடைசி நேரத்தில் படிக்க முடியாமல் மிகவுமே வந்து சிரமப்பட்டிருக்கான். அப்போதுதான் தாத்தாவின் வார்த்தைகள் வந்து அவனுக்கு நினைவுக்கு வந்ததாம். அந்த நாளிலிருந்து அருண் தனது நேரத்தை வீணாக்காமல் படிப்பு விளையாட்டு ஓய்வு என்று ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை வந்து ஒதுக்கி வாழத் தொடங்கினானாம். சில மாதங்களில் அவன் வந்து பள்ளியில் வந்து சிறந்த மாணவனாக மாறினானாம். இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, பணத்தை சேமித்தால் அது ஒரு நாள் வந்து பயன்படும், ஆனால் நேரத்தை வந்து சேமித்து வைக்கவும் முடியாது. ஆனால் நேரம் வீணாக போனால் மீண்டும் வந்து சேமித்து வைக்க முடியாது. எனவே நேரம் வந்து மிகவும் வந்து ரொம்பவுமே அவசியம். ஒவ்வொரு நிமிடமும் வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தவும் வேண்டும்.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:32.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 78.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 மெட்டாலை வரிசை என்னோட இந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிம்பாவேயின் மத்திய பகுதியில் வந்து சிறிய ரக பேருந்து ஒன்று கனரக ரொளி ஒன்றின் நேருக்கு நேர் மோதியதால் வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறைந்தபட்சமாக 27 பேர் உயிரிழந்ததாகவும் அந்த நாட்டு போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பயணித்த பேருந்து இவ்வாறு முந்தி செல்ல முயன்றதாக கனரக லொரி ஒன்றியுடன் மோதியதால் வந்து இந்த விபத்து வந்து நேர்ந்திருக்கதாக வந்து தெரிய வந்திருக்கு. இப்ப அதே நேரம் வந்து யுக்ரைன் தலைநகர் கியூ அருகே அமைந்துள்ள ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது வந்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் வந்து அனைத்து தொடர்ந்து ஏற்பட்ட பாரிய வெடிப்பை அடுத்து குறைந்தபட்சம் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. கியூ மேற்கு புறநகர பகுதியில் வந்து மைலா எனும் இடத்தில் அமைந்துள்ள குறித்த கிடங்கின் மீது வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து அங்கு பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வந்து அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சுமார் 3,800 கோடி ரூபாவுக்கு மதிப்பிலாக உருவாக்கப்பட்ட நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கு விண்வெளி வந்து செலுத்தியிருக்காங்க. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்ஸ்ட் விண்வெளி மையத்தின் இருந்து எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ராக்கெட் மூலமாக இந்த தொலைநோக்கு நேற்றைய தினம் வந்து ஏவப்பட்டிருக்கு. இந்த தொலைநோக்கில் வந்து பூமி

இந்த தொலைநோக்கு விண்வெளி வந்து ஏவப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வந்து பிரபலமான சூப்பர்மேன் கதாபாத்திரத்தின் ஆடையை அணிந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் இந்தோனேஷியாவை சேர்ந்த 17 வயது சிறுவன் வந்து பலரினும் கவனத்தை வந்து ஈர்த்திருக்காரு. தன்னவர் ஊழியராக இந்தோனேஷியாவில் தீயணைப்பு பணியில் வந்து அவர் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து குறித்த பணியின் போது வந்து அவர் அணிந்திருக்கும் ஆடை பலரினும் வந்து பேசும் பொருளாக வந்து தற்போது மாறியிருக்கு. அவரது இல்லம் அமைந்துள்ள பகுதியை ஆண்மித்து இருக்கும் மத்திய பகுதியில் வந்து நிலவும் காட்டு தீ அணைப்பை பணியாளர்களுடன் சேர்ந்து அவர் ஈடுபட்டு வருவதாகவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் இசையமைப்பாளர் பாடகர் யுவன் சங்கர் ராஜா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒலிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள். என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சியா ஆனந்தி மற்றும் ஜிஆர். நன்றி வசந்தம் உறவுகளே.
2: May 29, 1917, John F. Kennedy was born. September 19, 1920.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியும்தான் சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்கல.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்கள்கிட்ட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்க கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: அரசமைப்பில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் உள்ள தனியார் பாதுகாப்பு சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய சட்டமூலம் எதிர்வரும் சில மாதங்களுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், குறித்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம், தொழில் திணைக்களம் மற்றும் போலீஸ் துறை ஆகியவற்றின் உதவிகள் பெறப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவிலான போதைப்பொருள் தொகையொன்று மீட்கப்பட்டுள்ளது. போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுதே இந்த கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கொள்கலனில் இருந்து மீட்கப்பட்ட போதைப்பொருள் ஐஸ் எனப்படும் போதைப்பொருளாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அடித்து செல்லப்பட்டு ஆற்றுப்படுக்கைகளில் கரையொதுங்கி அடையாளம் தெரியாத உடல்கள் அடக்கம் செய்யும் பணிகள் தித்வான் மாவட்ட அதிகாரிகள் மீண்டும் ஆரம்பித்துள்ளன. உயிரிழந்தவர்களின் பின்னர் அடையாளம் காணும் நோக்கில் உடல்களிலிருந்து மறுபணு மாதிரிகளை அதிகாரிகள் சேகரித்து வருவதுடன் அவற்றை உறவினர்களின் மறுபணு மாதிரிகளுடன் பரிசோதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அடக்கமும் முறையான ஆவணப்படுத்தப்படும் என தெரிவித்த போலீசார், அடக்கம் செய்யும் படம் இடத்தில் வரிசை எண்கள் குறிக்கப்படுவதுடன் மறுபணு மாதிரிகள், பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் ஏனைய அடையாள விவரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தள செய்திகளும் நிறைவடைகின்றன. எமது பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: போஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: பசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கு குமாரன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கு என்றால் அறியாமை என்று பொருள், மாறன் என்றால் நாசம் செய்பவன் என்று பொருள். அறியாமையை இல்லாமல் செய்பவன், நாசம் செய்பவன், ஆதலால் அவனுடைய பெயர் குமாரன். முருகன் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவன், அதனாலே முருகப்பெருமானுக்கு விசாகன் என்கின்ற ஒரு பெயர் கூட இருக்கிறது. வி என்றால் பட்சி, பறவை. சாகன் என்றால் சஞ்சரிப்பவன், மயில் மீது இவன் சஞ்சரிப்பவன், ஆதலாலே வி என்பது பறவையை குறிக்க அதன் மேல் சஞ்சரிப்பவன் என்கின்ற சாகன் என்கின்ற பொருளை எடுத்து வி சாகன் என்கின்ற பெயர் வந்திருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தமையால் இந்த பெயரை அவனுக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

வணக்கம், சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம், அடடா, மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா இக்கச்சக்கமான ஏராளமான பாடல்களை எடுத்துட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். சோ நீங்களும் கால் பண்ணுங்க, சந்தோஷமா பேசலாம். அடிக்க வேண்டிய இலக்கம் 0301 5003 அதே போல 0301 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: நூற்றி இரண்டு நிகழ்ச்சியில்
1: என்ன
0: குடிச்சிட்டீங்களா? நன்றி.
1: நன்றி.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத்து, நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பன் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
6: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: சொல்லுங்க
1: மேடம். மருமகளான பணாவத்த இலக்கம் இரண்டில் இருக்கும் மருமகள் அருள் செல்வி பிறந்த நாளை அவருடைய கணவன் ஒரே தினத்தில் புஷ்பம்மா சுரேஷ்குமாரும் பிறந்த நாளை விமர்சமா கொண்டாடுகிறார் மேடம். அவரை வாழ்த்துறதுக்கு அங்கையான காவத்து நீலகாந்த மருமர் அம்சி கண்ணன் பாலா பிள்ளையனார் அதாவது சித்துமா பணாவத்த இலக்கம் தங்கையான சங்கீதா அபிகுட்டி சுயேஷா ஜாஸ்மின் மற்றும் கட்டாரம் தம்பியான ஜெகா ஜஸ்மின் கௌசல்யா மற்றும் வானொலி ஹார்மோனி முந்தாசு வயதன் ஈதன் மசூக் சின்ன மகதன் கிரிஜயமா மாலாமூர்த்தி மினாலயா சோம்சில் தயாலம் மச்சந்திரன் பாபு கிருஷ்ணமக்கன் ஸ்ரீகாந்த் பாதுகா சின்னதம் கேண்டிக் தங்கத்தோடு போந்தார் தாரகுமா சரோஜினியமா சமூகநாதன் சுலைமான் அன்பான அறிப்பால் உங்களுக்கு சேர்ந்து வாழ்த்தோம் என இருவரை
0: ஓகே நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதா சொல்லுங்க சரியா
1: நன்றி மேடம் நன்றி மேடம்
0: நன்றி.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அப்புறமா
2: அப்படியா? ஓகே ஓகேமா.
1: பிறந்தநாள் ஒன்று இருக்குமா?
2: சொல்லுங்க.
1: எட்டியாந்தோட்டை தம்பி தயாளன் ராமாவுடைய மகன் தனுசனுக்கு பிறந்த நாள். இவரை வாழ்த்துவோர் சித்திமார்கள், சித்தப்பாமார்கள், மற்றது அத்தைமார்கள், அண்ணிமார்கள், அக்காமார்கள், அண்ணா, இவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு என்னோட அன்பு சொந்தங்கள், வசன சொந்தங்கள் அனைவரையும் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பாட்டு எனக்கு விட்டாங்க. கனவெல்லாம் பழுக்குது, கண் முன்னே நடக்குது, அது அண்ணியிட விருப்பம் கேட்க சொல்லிச்சு.
2: அப்படியா?
1: நல்ல பாட்டு மாதிரி, பிள்ளைகளுக்கு ஏத்த பாட்டு.
2: ஓகேமா. தொடர்ந்து நிகழ்ச்சி
1: கொண்டாடுறாங்கம்மா, கொழும்புல கொண்டாடுறாங்க.
2: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம்னு சொல்லுங்க, சரியா?
1: ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி.
2: ஓகேமா, ரொம்ப நன்றி.
1: நன்றிமா.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முருகன் தங்கியிருக்கக்கூடிய தலங்களை அடிப்படையாக வைத்து கூட திருப்பரம் குன்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அவன் திருப்பரன் என்று கூட அழைக்கப்படுகிறான். திருச்செந்தூரிலே முருக வழிபாடு மகத்துவமானது. திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகப்பெருமானை செந்திலாண்டவர் என்று அழைப்பார்கள். இதனால் தான் நம் மத்தியிலே செந்தில் குமரன், செந்தில், செந்தில் என்கின்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. பல பேருக்கு செந்தூரன் என்கின்ற பெயர் இருக்கிறது. திருச்செந்தூர் முருகனை சுட்டுகின்றவாறுதான் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறப்பு செய்கின்றவாறுதான் செந்தூரன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள். ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: பகவதி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மிரும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப இங்கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பான சொந்தம் பரீதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் பரீதா. சரி ஓகே, வந்தவங்க அப்படியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பினர் பற்றி சந்தோஷமா பேசலாம். மலைக்க வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கதை போல பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றிற்கு இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான மாலைநேர் வணக்கம். யார் இது?
1: நான் தப்புமாய் தந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா எப்படி?
0: அதுதான் என்ன,
1: ரெண்டு நேயர்கள் கட் ஆகி எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சு விட்டது.
0: அதுதான் அதுதான், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க
1: என்ன? ஆமா.
0: ஓகே ஓகே, பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: அருமையான பாடல்கள். இறுதியாக ஒழித்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஆமா இப்பதான் குடிச்சேன்.
0: ஓகே வசந்தகுமார், அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொத்தி கடையிடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், வத்தலை ஐயா கண்ணு, அண்ணன் பாதுப்பு சின்ன தம்பி, வெளிமட செல்வராம், அம்மம்பிடி ராசையா, பிசரிஸ் கார்பரேஷன், ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன் இவர்களுக்காக கேட்கும்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: அரசன் 23 புலிகை சீ திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மறு நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? கிருஷ்ணபக்தன். எப்படி இருக்கீங்க?
1: உமாச்சந்திரன்
2: வாய்ப்பு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: இருந்தால் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய மார்க்ரெட் வந்திருக்காங்க. வணக்கம் மார்க்ரெட்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மார்க்ரெட். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: உதயகுமார், புஷ்பராணி, உதயனி மற்றும் நம் வசந்த சொந்த அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: அடடா,
2: வளமையா பேசிட்டு தான் டீ குடிப்பேன் சொல்லுவீங்கன்னா.
1: ஓகே
2: ஓகே சரோஜினி, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: மும்தாஜ் வேதம், தாண்டனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்ன மகாதேவன், பனாமத்து ஆட்ட விஸ்வநாதன், சோமசரி. மேடம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க.
2: சொல்லுங்க.
1: பனாமத்து 2nd நம்பர்ல இருக்கும் இலங்கை ரத்தம் அருள் செல்வி, உப்பம்மா சுரேஷ்குமார்,
3: நமக்கு இப்ப தேவையெல்லாம் அதிர வைக்கிற நாட்டுக்குத்து. கேட்டா சும்மா
4: திரிக்கணும். Once that is said, the beat drops, the sea shakes.

0: மழைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றில் 450 கிலோகிராம் ஐஸ், ஒருவர் கைது. 22வது திருத்த மனுக்களை விசாரணை செய்ய 5 நீதிபதிகள் அடங்கிய குழாம். நாளுக்கு நாள் உச்சமடையும் எல்நினோ தாக்கம், 2 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு. கடந்த 7 மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் 10 பில்லியன் டாலர்களை கடந்தது. உலக எரிபொருள் விலை அதிகரிக்கையில் இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு. காணி பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என பிரதி அமைச்சர் அரவிந்த் உறுதி. ஆரோக்கியா நல்வாழ்வோ 1000 மத்திய நிலையங்கள் வேலை திட்டம் நாளை ஆரம்பம். நேபாள வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் FM இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்பது விரிவான செய்திகள். 400 கிலோகிராமுக்கும் அதிக எடை கொண்ட ஐஸ் போதைப் பொருள் கொழும்பு துறைமுகத்துக்குள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த போதைப் பொருளின் பெறுமதி 800 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் இருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 2 கொள்கலன்களில் இருந்து குறித்த போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டதோடு ஆடை அணிகலன் மற்றும் பொருட்களை கொண்டு வருவதாக தெரிவித்து ஆடைகளுக்குள் மறைத்து குறித்த ஐஸ் போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தமட்டக்குட பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போதைப் பொருளை இலங்கையில் விநியோகிப்பதற்காகவோ அல்லது வேறு நாடு ஒன்றுக்கு அனுப்புவதற்காகவோ கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த போதைப் பொருள் அடங்கிய கொள்கலன் திறக்கப்பட்டு அவை ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இச்சந்தர்ப்பத்தில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக பிரதி போலீஸ் மாதிபர் அசோக தர்மசேன, பிரதி போலீஸ் மாதிபர் சந்தன கொடித்துவக்கு, சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கு ஆகியோரும் இணைந்திருந்தனர். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் நாளை முதல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அதற்கமைய பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன, இவர் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இம்மனுக்கள் பரிசீலிக்கப்படவுள்ளன. அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 22வது மறுசீரமைப்பு திருத்தம் தொடர்பில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று நிறைவுக்கு வந்தது. எவ்வாறெனினும் இன்றைய தினமும் குறித்த திருத்தத்துக்கு ஆதரவாக சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. வக்கமுள்ள உதித்த தேரர், சமூக செயற்பாட்டாளர் காமந்த துஷார மற்றும் சுதத்த திலக்கஸ்ரீ ஆகியோர் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 22வது அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதற்கமைய குறித்த மனுக்கள் மீதான விசாரணை நாளைய தினம் ஆரம்பமாகும் என உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்தது. அதேபோல் குறித்த மனுக்களை விசாரணை செய்வதற்கு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்ம சூரசேன தலைமையிலான 5 பேர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்குள்ளாம் நியமிக்கப்பட்டுள்ளது. அச்சலவங்கப்புலி, அர்ஜுன் ஒபய் சேகர, சம்பத் அபயகுன் மற்றும் கெஹான் குலதுங்க ஆகியோர் குழுவில் ஏனைய நீதிபதிகள் ஆவர். அதற்கமைய இந்த 5 நீதியரசர்கள் முன்னிலையில் மனுக்கள் நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. இதேவேளை மக்கள் நல ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும் குழுவொன்று நேற்றைய தினம் காலியில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் ஒன்றில் ஜி எல் பீரிஸ், வஜிர அபயவர்த்தன, சாமர சம்பத் தசநாயக்க, ஆசாத் சாலி, மஹிந்தயாப்பா அபயவர்த்தன, பி எல் நிஷாந்த முத்துஹெட்டிகம, ராஜித சேனாரத்ன, சாகர காரியவசம் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். அரசாங்கம் முன்வைத்துள்ள 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு எப்படியான எதிரிகளாக இருந்தாலும் எதிர்க்கட்சி குழுவாக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினார். வறட்சியான வானிலை காரணமாக 7 மாவட்டங்களில் 81,929 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. குடிநீர் பிரச்சினை உள்ளவர்களுக்கு அது குறித்து அறிவிக்க துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக யாழ தேசிய வனப்பூங்கா செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை ஒரு மாத காலத்துக்கு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது. இதேவேளை மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தரே, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. வடமேல் மாகாணத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறு, மட்டக்களப்பு மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வு காரணமாக செப்டம்பர் 7 வரை இலங்கைக்கு மேல் சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. அதற்கமைய இன்றைய தினம் மதியம் 12:10 நெறியகுளம், புனவே, கெபத்திகொள்ளவே, பன்குளம் ஆகிய சிங்கப்பூர் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுத்தது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ந்தும் கனமழையுடன் கடும் பனிமூட்ட நிலவும் என்பதால் வீதிகளை பயன்படுத்துகின்றவர்கள் வாகன போக்குவரத்தின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 81,929 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இதேவேளை தோப்பூர் பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக கால்நடைகள் நீர் மற்றும் உணவுகளுக்காக பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றன. பம்மான்குளம், இத்திக்குளம், மரவட்டக்குளம் உள்ளிட்ட பல குளங்கள் நீரின்றி வறண்டு காணப்படுகின்றன. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் தம்பலகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பல குளங்கள் வற்றியுள்ளதனால் விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பொலனறுவை மெதிரிகிரிய மேகொல்லவ கிராமத்தில் அமைந்துள்ள குளம் வற்றியுள்ளதனால் மக்கள் கடும் பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். மொனராகலை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கடுமையான வறட்சி நிலை அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் புத்தள பிரதேச செயலக பிரிவில் கிராமங்கள் பலவற்றின் குளங்கள் வற்றியுள்ளன. இதனால் அதிகளவான மீன்கள் உயிரிழந்துள்ளன. 2026 முதல் 7 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறை 2026 தனது நேர்மறையான வளர்ச்சியை தொடர்ந்தும் பேணி வருகின்றது. முதல் 7 மாதங்களில் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். 2026 ஜனவரி முதல் ஜூலை மாதத்தில் மதிப்பிடப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருமானம் 10,487 மில்லியன் டாலர்களை கடந்துள்ளதோடு அது 2025 ஒப்பிடுகையில் 105.5% வளர்ச்சியாகும். ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானத்துக்காக பிரதானமாக ஒத்துழைப்பு பொருள் ஏற்றுமதி பிரிவின் ஊடாக கிடைத்துள்ளது. 2026 ஜனவரி முதல் ஜூலை வரையான காலப்பகுதியில் அதற்கு கிடைத்த வருமானம் 8,188.32 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது முன்னைய வருடங்களின் இதே காலப்பகுதியில் ஒப்பிடும்போது 105.5% வளர்ச்சியாகும். இந்நிலையில் உலகளாவிய ரீதியில் அரசியல் நிலைமைகள் மாறிவரும் பின்புலத்திலும் இலங்கையின் பொருள் ஏற்றுமதி துறையும் தொடர் வலுவான நிலையை இதை எடுத்துக்காட்டுவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் பதற்றத்தால் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ள பின்னணியிலேயே அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைத்துள்ளது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு மோதல்கள் மீண்டும் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் ஆரம்பித்து 6 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் ஹோமஸ் நீரிணையை ஆண்மித்த பகுதிகளில் இடம்பெறும் புதிய ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தை மீண்டும் ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இவ்வாறான பின்னணியிலேயே நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேற்கொண்ட எரிபொருள் விலை திருத்தத்துக்கமைய நேற்று நள்ளிரவு முதல் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 414 ரூபாவாக இருந்த ஆக்டேன் 92 பெட்ரோல் லிட்டரின் புதிய விலை 399 ரூபாவாகும். அத்துடன் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 495 ரூபாவாக இருந்த ஆக்டேன் 95 பெட்ரோல் லிட்டர் தற்போது 475 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின்படி சாதாரண டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்டுள்ள கடும் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ளன. அமெரிக்க ராணுவம் ஈரானின் ராக்கெட் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கின் எண்ணெய் விநியோகம் மற்றும் போக்குவரத்து பாதைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 2.8% அதிகரித்து ஒரு பீப்பாய் 90 அமெரிக்க டாலர்களை அண்மித்துள்ளது. அமெரிக்க WTI கச்சா எண்ணெயின் விலையும் சுமார் 2.5% அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஹோமஸ் நீரிணை ஊடான எண்ணெய் போக்குவரத்தில் ஏதேனும் தடங்கள் ஏற்பட்டால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மேலும் கடுமையான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பெட்ரோல் விலையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல் தலையீடு காரணமாக யாராவது சட்டவிரோதமாக காணி அபகரிப்புக்கு முற்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நீர்ப்பாசன மற்றும் காணி பிரதி அமைச்சர் அரவிந்த வித்தாரண தெரிவித்தார். நேற்று மொட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் காணி பிரச்சினைகள் தற்போது ஏற்பட்டு வருகின்றது. இருப்பினும் தற்போது வடமாகாணத்தில் முடிந்தளவு காணி பிரச்சினைகளை ஓரளவுக்கு தீர்த்துள்ளோம். இதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலும் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்க உள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடுத்த வருடம் 1500 பேருக்கு உரிய ஆவணங்களை வைத்துள்ளோருக்கு காணி உரிமை பத்திரம் வழங்க திட்டமிட்டுள்ளோம். தற்போது நமது அரசாங்கம் அதிக வருமானங்களை பெற்று வருகிறது. காணி உரிமை உடையவர்களுக்கு அவர்களது காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எமது அரசாங்கம் உறுதியாக உள்ளது என அமைச்சர் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு நீதியை நிலைநாட்ட தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். கிளிநொச்சி கண்டாவளை பகுதிக்கான மக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் ஆரோக்கிய நல்வாழ்வு மையங்கள் 1000 திட்டம் நாளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது. இதற்கமைய களுத்துறை தெற்கு நல்வாழ்வு மையத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நாளை முற்பகல் 9 மணிக்கு நடைபெறவுள்ளது. தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்பில் நோயாளி ஒருவர் வைத்தியரை சந்திக்க செல்லும் போது ஏற்படும் நெரிசல் மற்றும் வரிசைகள் காரணமாக நோயாளியின் நிலைமை குறித்து விரிவாக கலந்துரையாடி ஆலோசனை வழங்குவதற்கு வைத்தியர்களுக்கு கிடைக்கும் நேரம் வரம்புக்குட்பட்டதாக உள்ளது. அத்துடன் பொதுமக்கள் தமது சுகாதார பிரச்சினைகள் குறித்து போதுமான நேரத்தை செலவிட்டு கலந்துரையாடுவதற்கோ அல்லது தடுப்பு சுகாதார முறைகள் குறித்து விழிப்புணர்வு பெறுவதற்கோ சந்தர்ப்பம் கிடைக்காமையும் ஒரு பிரச்சினையாகும். இந்த சூழ்நிலையை கருத்துக் கொண்டு பல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் சமூக மட்டத்தில் சுகாதார ஆலோசனைகள், பரிசோதனைகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கில் ஆரோக்கிய நல்வாழ்வு மையங்கள் என்ற கருத்தாக்கத்தை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேசி ஃபோரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 28 வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்ட அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யோசித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபோரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்குடன் தொடர்புடைய ஒரு விடயம் தொடர்பாக பிரதிவாதி தரப்பினர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். அந்த மேன்முறையீடு எதிர்வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி பரிசீலிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அதற்கு பின்னர் ஒரு தினத்தில் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி வழக்கை செப்டம்பர் 28ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவின் மேலதிக விசாரணையை அக்டோபர் 12ஆம் தேதி நடத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் அரசாங்க ஊழியராக பணியாற்றினாரா என்பது தொடர்பான விடயத்தை விளக்குவதற்காக இந்த மனுவை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புமாறு கோரிக்கை விடுத்தார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இருப்பதாகவும் இதனை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்றும் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தது. நேபாள திபெத் எல்லைப் பகுதிகளை அண்மித்த பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக 919 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போயுள்ளவர்களின் எண்ணிக்கை 4247 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ளவர்களில் 3655 பேர் நேபாள பிரஜைகள் என்பதுடன் 592 பேர் வெளிநாட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட இந்த பேரழிவுக்கு பனிப்பாறை உடைந்து விழுந்ததே காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதனால் பெருமளவிலான நீருடன் பனி, கற்கள் மற்றும் சேறு ஆகியவை கீழ்நோக்கி அடித்துச் செல்லப்பட்டதால் பல கிராமங்கள் மற்றும் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் நீர்மின் திட்டங்களின் சுரங்கப் பாதைகளில் சிக்கியுள்ளதாக கருதப்படும் 900க்கும் மேற்பட்டவர்களை மீட்பதற்காக நேபாள பாதுகாப்பு படையினரும் மீட்புக் குழுக்களும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்க ராணுவம் ஹோமஸ் நீரிணையில் அமைந்துள்ள ஈரானுக்கு சொந்தமான லாரக் தீவில் உள்ள 2 ராக்கெட் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அந்த இடங்களில் இருந்து கடல் கனிவெடிகளை ஏந்திய ராக்கெட் தாக்குதல்களை நடத்த தயாராகி வருவதை கண்காணித்ததை தொடர்ந்து இந்த வரையறுக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 29ஆம் தேதிக்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட முதல் தாக்குதல் இதுவாகும். அமெரிக்க தாக்குதலில் 1 உயிரிழந்ததுடன் மேலும் 1 காயமடைந்துள்ளதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஜோர்தானில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் பிளாஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்காக தசுன் ஷானக்குவை மீண்டும் குழாமில் இணைக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. தசுன் ஷானக்கு இறுதியாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொழும்பில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் விளையாடியிருந்தார். அதன் பின்னர் அவர் T20 போட்டிகளுக்காக மட்டுமே இலங்கை குழாமில் அழைக்கப்பட்டு வந்தார். இதனிடையே இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து காயம் காரணமாக விலகியிருந்த பெத்தும் நிசங்க மற்றும் அணித்தலைவர் குசல் மெண்டிஸ் ஆகியோரும் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இணைந்து கொள்வார்கள் என கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: துறைமுகத்தில் கொள்கலன் ஒன்றில் 450 கிலோகிராம் ஐஸ் ஒருவர் கைது. 22வது திருத்த மனுக்களை விசாரணை செய்ய 5 நீதிபதிகள் அடங்கிய குழாம். 4க்கு 4 உச்சமடையும் எல் நினோ தாக்கம், 2 மாவட்டங்கள் கடும் பாதிப்பில். கடந்த 7 மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் $10 பில்லியன் கடந்தது. உலக எரிபொருள் விலை அதிகரிக்கையில் இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு. காணி பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என பிரதி அமைச்சர் அரவிந்த் உறுதி. ஆரோக்கிய நல்வாழ்வு 1000 மத்திய நிலையங்கள் வேலை திட்டம் நாளை ஆரம்பம். நேபாள வெள்ளப்பெருக்கினால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: ஞாபகப்படுத்தும் இன்றைய நாள்.
3: இன்று தமிழ் சினிமா இசையுலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய இசையமைப்பாளர் மற்றும் பாடகரான யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாள். 1979 ஆகஸ்ட் மாதம் 31 திகதி இவர் சென்னையில் பிறந்தார். தனது 16 வயதிலேயே இசையமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கினார். 1997 வெளியான அரவிந்தன் திரைப்படம் அவரது முதல் திரைப்பட இசையமைப்பு படைப்பாக அமைந்தது.

0: அதன் பின்பு துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் போன்ற படங்கள் இவரது இசை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தன. அதன் பின்பு செவன் ஷி ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, பருத்தி வீரன், பில்லா, பையா, நான் மகான் அல்ல, மங்காத்தா, சென்னை 628, சரோஜா என பல திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்தார்.
1: தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறல் வெள்ளமாக மாறாதோ.
0: யுவன் சங்கர் ராஜா இசை என்றாலே காதல் பாடல்கள் மட்டுமில்லை, காதல், பிரிவு, நட்பு, சோகம், கொண்டாட்டம், மாஸ் என ஒவ்வொரு உணர்வுக்கும் அவருடைய இசையில் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. நினைத்து நினைத்து பார்த்தேன் கண்கள் இரண்டால், என் காதல் சொல்ல ஒரு மாலை சிறகுகள் வந்தது, நீதானே காதல் வந்தால் போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன.

அதேபோல் விளையாடு மங்காத்தா, வியாஸ் த பார்ட்டி, நோ மணி நோ ஹனி போன்ற பாடல்கள் யுவனின் வேறொரு இசை முகத்தை வெளிப்படுத்தின. யுவனின் இசையில் இன்னொரு முக்கியமான சிறப்பு அவரது பின்னணி இசை. குறிப்பாக புதுப்பேட்டை, ராம், ஆரண்ய காண்டம் போன்ற திரைப்படங்களில் இவரது பின்னணி இசை ரசிகர்களாலும் திரையுலகினராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. 2006 ராம் திரைப்படத்திற்காக சைப்ரஸ் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவலில் சிறந்த திரைப்பட இசைக்கான விருதை யுவன் சங்கர் ராஜா பெற்றார். மேலும் செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக பிலிம் பேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் என்ற விருதையும் இவர் பெற்றார். இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் யுவனுக்கு தனி ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய தனித்துவமான குரலும் இசையும் சேர்ந்தாலே அது யுவன் பாடல் என்று ரசிகர்களால் உடனடியாக அடையாளம் காண முடியும். ஒரு தலைமுறையினரின் காதலுக்கு இசையாகவும் ஒரு தலைமுறையின் நட்புக்கு இசையாகவும் பலருடைய நினைவுகளுக்கு பின்னணி இசையாகவும் மாறியவர் யுவன் சங்கர் ராஜா. இசையால் பல தலைமுறைகளின் நினைவுகளை அழகாக்கிய யுவன் சங்கர் ராஜாவுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள்.

வணக்கம். நேற்றைய தினம் செய்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அதகோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3095 வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 19, 57, 74. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 19, 57, 74. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து பி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 4981 வெற்றி இலக்கங்கள் முறையே 30, 31, 39, 62. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 30, 31, 39, 62. வெற்றி ஈட்டிய ராசி மகரம். மீண்டும் ஒரு முறை ராசி மகரம். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5430 வெற்றி இலக்கங்கள் முறையே 1, 13, 34, 69. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 1, 13, 34, 69. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ. சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3269 வெற்றி இலக்கங்கள் முறையே 22, 31, 44, 65. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 22, 31, 44, 65. ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இசட். கப்பூர்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 2445 வெற்றி இலக்கங்கள் முறையே 25, 31, 33, 72. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 25, 31, 33, 72. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கு 33. மீண்டும் ஒரு முறை சூப்பர் இலக்கு 33. சுப்பிரதான சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1003 வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 6, 9, 8, 2, 9. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 8, 6, 9, 8, 2, 9. ஆங்கில எழுத்து எஸ். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஸ். ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 477 வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 8, 2, 9. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 9, 8, 2, 9. ஆங்கில எழுத்து எஸ். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஸ். சசிர்விற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1099 வெற்றி இலக்கங்கள் முறையே 9, 40, 46. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 9, 40, 46. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நிசாம்
1: உங்களுக்காகவும்
0: எனக்காகவும் வசந்தம் சொந்தம் எல்லாருக்காகவும் கேட்போம். எங்களுக்கு நல்ல பாடல் ஒன்று தாங்க அக்கா.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இது

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தேரத்தின் ஸ்டார் துடி பாடல் கட்டு மூன்று நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். ஏராளமான உறவுகள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்காங்க, அவங்களையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் சொல்லி கரோலினா ஹரி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சொல்லி கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கட்டிட்டு சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா அன்பான வணக்கம் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் செல்வ சென்னையில இருந்து சுதன் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் சொல்லி ஆரங்கபதியில இருந்து இதய ரத்னம் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி பாண்டல்கள் சூப்பர் பால்த்துக்கு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பீகமும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பசரில இருந்து தம்பி ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இனிய வணக்கம் சொல்லி இந்துகளிலிருந்து அரசும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனிய வணக்கங்களோட கின்யா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மாலை நேரம் வணக்கம் சொல்லி ஸ்ரீதரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி அக்கறை பற்றி பொப்டேலஸ்ல இருந்து நிஷார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கொண்ட அத்தனை அன்புகளுக்காக ஒழிக்கிறது பாடல்

நன்றி.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? ஹலோ, யார் இது? முஹைதீன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு முஹைதீன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, ஓகே ஓகே முஹைதீன், சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: குடும்பங்களுக்காக, மற்ற கம்பா மஜித் அண்ணா, கோபுர் ஹனிவாசன், வசல் ஐயாக்கான்னு பரிசு அருள்மொழி, அனைத்து உள்ளங்களுக்காகவும், முக்கியமா உங்களுக்காகவும், கோடிக்கலை முகமது மஜானுக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கான.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள் பொங்குகின்ற பொன்வேளை,
0: நினைவுகளின் பாசம் சுமந்த உணர்வுகளின் மொழி பேசிய
4: நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா?
0: இதயத்தின் ஆழம் தொட்ட இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள் கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
5: அன்பு சாயும் இரவின் அமைதியில்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டுருக்கோம். இப்ப இங்க கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அன்பு சொந்த மீடனையா வந்திருக்காங்க. வணக்கம் மீடனையா.
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
0: அடடா, உங்களுடைய ஸ்டைலே தனிதான். ஓகே ஓகே, என்ன சரிங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: அதுபோல பத்தல ஐயா கண்ணு கிருஷ்ணபத்தன் ஆட்டோ விஸ்வநாதம் மாச்சந்தன் ரஜா தஹாரா முந்தாஜ் வேகன் ரிஸ்கா அருள்மொழி மெரில் மொனராகலுடன் தனலட்சுமி பாலச்சன பத்மா இந்த நேரத்துல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: ஓகே நன்றி.

0: the day. Star of the day.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா.

0: மணித்தியாலத்தின் ஸ்டாரோதரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? சுரேஷ். எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

அதிகாரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கழகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ருபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: கனவே கலையாத திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காற்றலையில் வசந்த நிலா. இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். உங்களது கவிதைகளையும் காற்றலையில் தவளவிடலாம். இணைந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: நாளைக்கு
0: வேலையா?
1: சொல்லுங்க,
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க? சொல்லுங்க.
1: எல்லோருக்காகவும்
0: பாடல் கேட்கலாம். நன்றி,
1: நல்ல பாக்கம் தாங்க.
0: சரி, நன்றி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான இரவு பொழுதில் இதமான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. 9:20 இப்போது எங்களோட அழைப்பில் மொஹிதீன். வணக்கம் மொஹிதீன்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் தோப்பூர் செல்வனார் மொஹிதீன்.
0: மொஹிதீன், நல்லா இருக்கீங்களா? மொஹிதீன்
1: என்ன
0: பாடல் வேணும்? நீங்களே சோகமான பாடல் தானே கேக்குறீங்க. சரி, ஓகே, சரி சரி, சொல்லுங்க மொஹிதீன், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. எங்களோடு ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இரவு பொழுதில் இனிமையான வணக்கம் போனேஷன் நான் சொல்லிக்கொண்டு தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீ பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க தம்பின்னு சொல்லிக்கொண்டே திருகோணமலையிலிருந்து கமல்நாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். மன்பு மனைவி சஞ்சலா, மகன் உதர்ஷன், மகள் சஸ்மிதா மற்றும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லக்கூடிய ஸ்டீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கந்தலை கே வைதின், அன்பான இருவனை வணக்கம். வசந்தத்தின் தோழன் சொல்லிக்கொண்டே சிகரம் புவனேஸ்வரன், நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். உச்சிவைகள் சுட்டரிக்கும் சுடுமணல், உச்சிவைகள் சுட்டரிக்கும் சுடுமணல், பாதணிகள் இல்லாமல் பார்ப்பதற்கு பரிதாபம், நெற்றி வியர்வை கண்ணை துடைக்கும் தாவணை துண்டு, உச்சந்தலையில் தண்ணீர் குடம், மச்சினியவள் வெச்சி நடந்த எட்டு நிலை தட்டிப்போனால் என் மனதை.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. செவிகளுக்கு விருந்தாக தேனிசையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் ஆஷா. வணக்கம் ஆஷா. ஆஷா, எப்படி இருக்கிறீங்க ஆஷா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: நல்ல சந்தோஷமா. திருகோணமலையில இருந்து பேசுறீங்கன்னா?
1: அருமை.
0: வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எல்லாரும் பாடல் கேக்குறதுக்கு வசந்தா கேக்குறாங்க. எனக்காகவும் எனக்கு பிடிச்சவங்களுக்காகவும் என்னையும் பிடிச்சவங்களுக்காகவும் சும்மா உங்களுக்காகவும் கேக்குறாங்க.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: அண்ணா, நான் கேக்குற பாட்டு தெரியுங்களா?
0: என்ன பாடல்?
1: நட்டேன் தர தர நீனம்மா பாட்டு தர மாட்டீங்களா?
0: என்ன பாடல்?
1: மீனம்மா.
0: பாடுங்க பாடுங்க, நல்லா பாடுறீங்க.
1: மீனம்மா
0: கார்த்திகேயன் தன்னுடைய கவிதையை படி சொல்லியிருக்கிறார். நீ வெறுத்து ஒதுக்கினாலும் சிரித்து கொண்டு உன்னை நெருங்கி வரும் என் அன்பும் என் பலவீனங்களில் ஒன்றுதான்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் செவி கேட்க இதயத்தில் கவிதைகள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கவிவரிகளோடு இணைந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே எங்களோட தேவிக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அதே போல எட்டியாந்தோட்டை இலக்கம் எட்டு பண்ணாவத்திலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அருள் செல்வி மற்றும் கணவன் சுரேஷ்குமார் இரண்டு பேரும் ஒரே நாளில் பர்த்டே கொண்டாடுறாங்களாம். இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். இருவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு அண்ணா அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டே ஆரையம்பதி இதிரத்தனம் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஃபேஸ்புக் வழியாக பலாங்குடியிலிருந்து வராசி வைஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். வத்தலிலிருந்து யுவராணி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். கொழும்பு 15 மூதரிலிருந்து தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். நாகராஜன் இரவு பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். சென்னையிலிருந்து இரவு பொழுதோடு கலைஞ்சு கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு எங்களோட தியாகு நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அங்கலிலிருந்து கிஷா பாடல்கள் பிடித்திருக்கிறது எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக் கொண்டேன் பாலா கார்த்திகா வணக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம். பனைபுரம் மணிகண்ட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன் அண்ணா, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். நான் சுதன் நல்லொரு பாடல் கேட்க நல்லொரு பாடல் வருகிறது. இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே நிஷா தன்னுடைய கவிதையை எப்படி சொல்லியிருக்கிறார். வாடகை வீட்டிற்கு எவ்வளவு பழம் கொடுத்தாலும் அது நம்முடையதாகாது. அதுபோலதான் நீயும் நானும் எவ்வளவு பாசம் கொடுத்தாலும் நீ என்னுடையவன் அல்ல.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் 12 மணி வரை. நேரம் இப்போது 10 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா இப்போது எங்களோடு அழைப்பில் சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க? சொல்லிபுரம் அந்த பக்கம் மழையா? சரி, இப்ப காற்று வீசி கொண்டிருக்குன்னு
1: நினைக்கிறேன்.
0: சரி, காற்றோடு இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க சாந்தா, பாடல்கள் பிடிச்சிருக்குதா? யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? நன்றி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0331 2 775 0 1 அல்லது 0331 2 775 111 என்றோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 10:18 இனிமையான பாடல்கள் இதயத்தை வருடி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இதமான இரவு பொழுதில் இப்போது எங்களோட அழைப்பில் புத்தளத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: நிரோஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நிரோஜினி
0: சொல்லுங்க, என்ன செய்றீங்க? வேலை செய்றீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
1: வீட்டுல இருக்கிறேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? சரி, பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியா? யார் யார் இருக்கிறீங்க இப்ப வீட்டுல?
1: என்ன
0: பாடல்?
1: இந்த ராஜ நடையில இருந்து இந்த தெண்டலுக்கு, தெரியுமா?
0: தென்மாங்க
1: மதுரை.
0: முயற்சிக்கிறேன். சரியாமா?
1: சரி,
0: நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு, இரவு பொழுதின் தாலாட்டாய்.

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்களோடு கவிதைகளை சேர்த்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த இரவு பொழுதின் வசந்த நிலா. இப்போது மாத்தல இருந்து சிவமூர்த்தி. வணக்கம் சிவமூர்த்தி. அதுதான் நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நேற்று அப்படியே வத்தலை பகுதி வந்து திருமணம் பந்தத்தில் அடைந்து கொண்டு இப்போ திரும்ப இன்றைய மாத்தலைக்கு வந்துருந்தோம்.
0: அப்படியா?
1: அப்படிதான் அங்க லைன் எடுத்து கொடுக்க போச்சுன்னா திரும்ப வந்துடுறதுனால கொடுத்தா நேரடியாக உங்க பத்திரமலைக்கு வந்திருக்கோம்.
0: சரி சரி, சந்தோஷம்.
1: வசந்த நிலா அருமையான பாடல் போயிருக்கு.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் கேட்கறதுக்கு இன்றைக்கு வசந்த நிலா கேட்கறதுக்கு பவி, நித்யா, அதே போல் சிலாவத்தில் வசந்தன், அவங்க குழந்தை இரண்டு பேரும் குவைட்ல இருக்கும் வசந்தி அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வசந்த உறவுகளுக்கும் எல்லோருக்கும் ஒரு
0: சார் எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம் அதிகாலை. வணக்கம்.
0: நன்றி நன்றி.

இரவு பொழுதின் தாளாட்டாய் இனிமையான பாடல்களை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது காற்றலையில் வசந்த நிலா. எங்களோடு ஃபேஸ்புக் வழியாக

ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் சாத்தனா சரகமும் ஹரிஹரனும் பாடிய மொட்டுகளை மொட்டுகளை பாடல் தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறார். நல்ல பாடல் கேட்டுங்க. தெய்வ விட்ட தயாளன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிஷன்னா, மஸ்கலியா காங்கேயத்தையைச் சேர்ந்த பத்மநாதன், செல்வரத்னம், ஸ்ரீ எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லக்கூடிய லோகநாதன் இந்த கமெண்ட்ஸை பதிவேற்றுகிறார். பொத்துவிலிருந்து பாடகர் ஜியா அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கிற பகுதிக்கு நன்றி. அன்பான இரவு பொழுது வணக்கம் புவனேஸ்வர், எப்படி இருக்கிறீங்க? கருங்காலின் சோலையிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இனிமையான வணக்கம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய சுமதி. அதேபோன்று காத்தான்குடியிலிருந்து எம் ஐ ஷஃப்ரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மாலியாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்லிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா வசந்த நிலாவோடு, எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் வத்தலை குமரன், திவ்யா, கௌரி இவர்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நான் தேமோதரை மங்களேஸ்வரன் அண்ணா, நன்றி. பாடல் வருகிறது கேட்டு மகளில் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. இரவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு புவனேஷ் தம்பின்னு சொல்லிக்கொண்டு ஜெயக்கோடி அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுகிறார். ஜெயக்கோடி பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். இரவு நேர தாளாட்டாய் பாடல்கள் வந்து கொண்டு கடந்த குறிஞ்சங்கனியா சூரதின் நிகழ்ச்சி கேட்கிறதா சொல்லியிருக்கிறார். புவனேஷ் அவர்களுக்கு இனிமையான இரவு பொழுது வணக்கம். நான் கருவறையிலிருந்து மனோ, நன்றி மனோ. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அனிதா தீபிகா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க சொல்லிக்கொண்டே அண்ணா முரளி அனைவருக்கும் பாடல் தாங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அனிதா அந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றுக்கிறாங்க. இரவோடு நாங்கள் கதை பேசுகின்ற நேரம் இது. சாட்சி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வாகரிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார்.

0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள்

கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்தலாம் 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் முந்தாஸ் பேகம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே. சரி முந்தாஸ் பேகம் சொல்லுங்க. முந்தாஸ் பேகம் கவிதை இருக்கா?
1: ஆமாம். அன்பு இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் நிஜம்.
0: அருமை. சொல்லுங்க, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கல்லூரி வாசல் படத்துல என் மனதை கொள்ளை அடித்தவளே.
0: என்ன காரணம்?
1: பிரசாந்த் சோங்கனா ரொம்ப பிடிக்கும்.
0: ஆஹா, அதன்படியா?
1: ஆமாம்.
0: சரி, முயற்சிக்கிறேன். நன்றி.
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காக, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காக, சித்தியாஸ்மா, இத்ரஸ்மா, ஜெமா, அருமா, பர்த பாத்திமா, ரவி, ரகுமா, மது, ஃபருக், உவைதி, சின்னையா, மகாதேவ், உமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜன், அப்துல் நாசர், அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கிஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு தன்னுடைய கவிதையை இப்படி சொல்லியிருக்கிறார். நீ என்னை காதலிக்கவே மாட்டாய் என்று தெரிந்தும் என் மனம் உன்னை காதலிப்பதை நிறுத்தவில்லை. நீ விலகி நின்றாலும் உன் நினைவுகள் என்னை விட்டு விலகவில்லை. கிடைக்காத காதலாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் மீது கொண்ட காதல் மட்டும் குறையவே இல்லை அன்பே.

உள்ளம் கொள்ளை போவதை திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான இரவு பொழுதில் இதமான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இரவு பொழுதின் தாளாட்டாய் வசந்தம் காற்றொலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். புவனேஸ்வரன் மங்கையரசி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காங்களாம். சதா ஜோதி அளவற்றிலிருந்து அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம் கெந்தகலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கொண்டேன். அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணி, அம்மா செல்லக்குட்டி, லுக்ஷி அக்கா, சந்திரா அம்மா, ஜெயா தலவாக்களை, கிருஷ்ணபந்தன், சின்னையா, மகாதேவன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே எங்களுடைய கருங்காலி சோழிலிருந்து கார்த்திக் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க சொல்லி. திவான் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் திவான். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி குருநாகலிருந்து சஹாரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் வதிகெடுத்து கேட்டு மகிழுங்கள். அன்பான இனிய வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். சாமிமலை சிங்காரபத்தை டி கே தினேஷ் பாடல்கள் படித்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கிறார். நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புத்தலையிலிருந்து அருண் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மணிமாறன் அப்புதலை வியாறுகளது நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கமலவேணி, நெல்ருஷன், யவேஷ்னா, கதிரா எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கிருஷ்ணபிள்ளை அன்பு வணக்கம் என்று சொல்லிட்டு பெரிய நிலா வளர்ந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஹாஷினி அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறாங்க. மட்டக்களப்பிலிருந்து, மட்டக்களப்பு அரசையடிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. போத்தபில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். புவனேஸ்வரனாய் நிபான இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பண்டாவரலி வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ருஷான், ஷபினா எல்லோருக்கும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிரான்ஸ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க.

0: இரவு பொழுதை தாளாட்டும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட தோப்பூரிலிருந்து அனிஃபா. வணக்கம் அனிஃபா.
1: வணக்கம் புவனேஷ்.
0: எப்படி இருக்கீங்க அனிஃபா? நல்லா இருக்கீங்களா?
1: அருமையான பாடல்கள், இரவு நிற தாராட்டை, வசந்த நிலா சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூப்பர்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க அனிஃபா, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? கவிதை இருக்கா?
1: எனக்கும் ஒரு கவிதை இல்லை, எனக்கு ஒரு பாடல் தாங்களேன்.
0: என்ன பாடல்?
1: யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டால் நான் வேறோ. அந்த பாடல முடிஞ்ச தர பாருங்க. அத்தல் ஐயா கண்ணு, கம்பா அப்துல் மஜீத், கோபூர் நூர்டின் சிராஜ்,

அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் கோணேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா கடிட்டா.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சமாளம் 2 2 8 இல்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம்.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூபாலம் கேட்கும் புது காலை தோறும் இயற்கை தேவனை புகழ் பாடும், பறவைகளும் பட்சிகளும் துதி பாடும், அதிகாலையில் சுதி மீட்டு கதி தேடும், ஒவ்வொரு காலை பொழுதிலும் தேவனை தேடுவது எத்தனை இனிமை, அவர் சத்தம் அனுதினம் கேட்டால் எத்தனை அருமை. ஆத்துமாவே, காலைதோறும் தேவனை தேடும் பழக்கம் உனக்கு உண்டா?

நேகனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக இன்றைய நாளும் நாங்க அப்படியே விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். இன்று செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மனதிற்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு ஒரு புதிய மாதம், ஒரு புதிய நாள், புத்தம் புதிய நாள்ல உங்க அனைவருமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகம் அப்படின்ற வேண்டி 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்கள் மனதை அலங்கரிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய சிந்தனைக்காக புதுநாள் புதிய மாதம் செப்டம்பர் மாதத்தின் முதல் விடியல் இது. நாட்காட்டியில் ஒரு பக்கம் தாழ்மாறும் வெறும் தேதிகள் மாற்றம் இல்ல, அது நமக்கான ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய தொடக்கம் கூட சொல்லலாம். கடந்த ஆகஸ்ட் மாதத்துல நமக்கு கிடைக்காத வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், நிறைய பாடங்கள் நாங்க கற்றிருக்கலாம், நிறைய வேதனைகளை நாங்க அனுபவித்திருக்கலாம், நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம். எதை பத்தியுமே யோசிச்சு நிறுத்த வீணாக்காம இந்த செப்டம்பர் மாதம் என்னோட மாதம் என்ற உறுதியோடு ஒரு புது எனர்ஜியோட அடியெடுத்து வைப்போம். இன்றைய நாள் நாங்க ரொம்பவுமே சந்தோஷமா ஆரம்பிக்கணும். ஏன்னா மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு எப்படி சந்தோஷமாக அமைகிறதோ அதே போன்றுதான் அந்த மாதம் முழுக்க அமையும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய நம்ம முதியவர்களா இருக்கட்டும், பெரியவங்க நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த நாளை வந்து ரொம்பவுமே சந்தோஷமா நீங்க உற்சாகமா ஆரம்பிக்கும் போதுதான் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷமாக அமையும். மாற்று கருத்துக்களுமே கிடையாது இல்லையா. தோல்விகள் பழசாகட்டும், உங்க முயற்சிகள் இந்த செப்டம்பர் மாதத்துல வந்து புதிதாக இருக்கட்டும். புதிய மாதத்துல புதிய முயற்சிகளை செய்து வாழ்க்கையில நீங்க சிறந்த ஒரு இடத்தை அடையணும் அப்படின்றதுல நானுமே ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்றேன். தர்ஷா, நீங்கள் மனித கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்தங்கள் 0122 725 001 அதே போல 0322 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மொழியை உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இருந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நீரமதிகளை 5 மணி கடந்த 10 நிமிடம் ஆய்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த முறையின் மேல பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம்.

செவ்வாயகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோட வெளியில் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 20 நிமிடம் ஆய்கொண்டது. ரசக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0712 775 0301. அதே போல 0712 775 111 நிலகத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு எடுக்கொண்டிருந்தாலும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு அக்கறை பற்று பள்ளிக்கூடியை பிறந்து அப்துல் காதர் நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி காதர். அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் டிக்கோய தரவாலை மேற்பிரிவில் இருந்து நேசரிலும் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டு மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோருக்காக பாடவிருந்து கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோட அலின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி யட்டியாந்தோட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பூனாங்கல மேகலா வந்திருக்கிறாங்க. சாந்தகுமார் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மொனரா கலை கும்புக்கிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அருள் சந்திரா நம்பிக்கை கிராமத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாதுகையில் சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். துளசல பூமிக்கு சின்னத்தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிசரன் ஈஷான பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அலக்கு சிரமரமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சுக்லிங்கம் முத்துக்குமார் அருள் மொழிசின்னைய மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் மற்றும் கசல்யா எட்டியாந்தொட்டி சிவாஜி ரசலகுடி அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேசாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கட்டால இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரெக்ஷன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் வத்தில இருந்து ஐயக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சேம்குமார் பாதுகே சின்னத்தம்பி வெளிமடு செல்வராம் கிருஷ்ண பக்தன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ச்சனைகிரியில ராஜலட்சுமி உமாச்சிதன் பாதுகே சின்னத்தம்பி இவர்களும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டு சின்ன மகாதேவன் பகதோட்டம் சும்மதுரை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வாணி அடைந்துடன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமரன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி அதே போல எட்டியந்தோட்டி சிவாஞ்சலி சிலக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பின்தனிந்த ராசையா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி தீனு தசன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அனில் கும்ளே வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் முறை இனிமையான பாடல்